0: செய்து கொடுத்தவர் பாஸ்டர் விக்டர் போல் இந்தியா. தொடர்ந்து நாங்கள் பாஸ்டர் ஏபிசி வாயா அழைக்க போறோம். இந்தியாவில் இருந்து அதிகார வேலை 5:30 தொடர்பு கொண்டிருக்கிறார். முதல் தடவையாக இந்த வார்த்தை வசத்திலே வார்த்தை கொடுக்க வந்திருக்கிற பாஸ்டர் எபி சிபா அவரை நாங்கள் சங்கமா வானொலியின் சார்பிலும் நித்திய வெளிச்சத்தின் சார்பிலும் வார்த்தைகளின் வெளிச்சத்தின் சார்பிலும் 97 ரேடியோல கணக்கு கேட்டுக்கொண்ட பிள்ளைகள் சார்பிலும் அந்த பாஸ்டர் வரவழைப்போமா. பிரைஸ் லார்ட் பாஸ்டர் எபி சிபா.
1: பிரைஸ் லார்ட் பாஸ்டர். பிரைஸ் லார்ட் ஐயா. பிரைஸ் லார்ட்.
0: பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். அதிகால வேலை 5:30 வார்த்தையின் வெளிச்ச நிகழ்ச்சியிலே செய்து கொடுக்க வந்திருக்கிற காரணம் அதிகால வேலை. அதிகால வேலையில செய்து கொடுக்கும் பொழுது அந்த செய்தி 97 ரேடியோல கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அதுக்காக நன்றி சொல்றேன். இப்ப உங்களோட ஒப்பு கொடுக்கிறேன் சிஸ்டர். 30 நிமிடங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களோட ஒப்பு கொடுக்கிறேன். வழி எடுத்துங்கள். ஆமேன்.
1: ஆமேன். பிரைஸ் லார்ட். ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே இந்த சங்கமம் வானொலி நிகழ்ச்சியில இணைந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அந்த அதிகாலை வேளையில கர்த்தருக்குள் வாழ்த்துதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அது எந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நம்ம கடந்து செல்வோம். கண்களை மூடி ஆண்டவர் பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னத்துல ஆண்டுடைய வார்த்தையில ஆண்டவரே இந்த நாளில் உடைய வார்த்தை என்னோடு கூட பேசட்டும். உங்க வல்லமையுள்ள ஜீவனுள்ள வார்த்தை, காதே ஸ்வனாந்திரத்தை அதிர பண்ணுகிற கர்த்தருடைய வார்த்தை, பெண் மான்களை ஈன பண்ணும்படியான கர்த்தருடைய வார்த்தை இந்த நாளில் எங்களோடு கூட பேசுவதாக என்று சொல்லி அப்படி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டுடைய முகத்தை 1 நிமிடம் கண்களை மூடி இருக்கிற இடங்களில் அப்படியே கர்த்தருடைய சமூகத்துல ஜெபிக்கிறேன். எங்களை கிருபியாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த காலை வேளிலும் உங்களுடைய வார்த்தைக்கு நேராக நாங்கள் கடந்து வருகிறோம். உங்களுடைய வார்த்தைகளோடு கூட பேசுவதாக அன்றுவரே அதிகாலையில தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான் என்று சொன்ன வார்த்தையின்படியா இந்த காலை வேலையில் ஆண்டவர் நம்முடைய வார்த்தைக்காய் நாங்கள் காத்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் என்னோடும் எங்களோடு கூட கர்த்தர் பேசும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். மனுஷன் 54 மாத்திரம் அல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லி நம்முடைய வசனம் சொல்லுகிறது தகப்பன. உங்க வார்த்தையினால கர்த்தர் நீர் எங்களோடு கூட கர்த்தர் இடைப்படுகிறக்காய் நன்றி. கட்டப்பட்ட, உடைக்கப்பட்ட, நொறுக்கப்பட்ட இருதயத்திற்கு ஏற்ற வார்த்தைகளை பரிசுத்தாவியானவர் இடைப்படுகிறதற்காய் நன்றி செலுத்துவோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இந்த நாளில கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரோடு கூட கர்த்தர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். தொடர்ந்து பரிசுத்தாவியானவர் நம்மோடு கூட கர்த்தர் பேசுவாராக. இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து நான் வாசிக்கிறேன். யாத்திரை ஆகமத்தின் எழுதினதான புஸ்தகம் அதனுடைய 3:4 வசனத்தை நான் வாசிக்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் என்னோடு கூட நம்மளோடு கூட கர்த்தர் இடைப்படுவாராக. யாத்திராகமம் 3:4 அதனுடைய 4 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முச்சையிட்டியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி, மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன், இதோ அடியேன் என்றார். இந்த நாளிலும் இந்த வேதத்தில வேத பகுதியில நம்ம வாசிக்கிறோம், மோசேயை கர்த்தர் கூப்பிட்டார் என்று சொல்லி. இந்த மோசேயை ஆண்டவர் கூப்பிடுவதற்கு ஒரு காரணம் இருந்தது. இந்த மோசேயை கர்த்தர் அழைப்பதற்கு ஒரு காரணம் இருந்தது. தேசத்துல எத்தனையோ ஜனங்கள் இருக்கலாம். அந்த எகிப்து தேசத்திலும் உலகத்திலும் எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் எத்தனை ஜனங்கள் இருந்தாலும் ஆண்டவர் மோசேயை மாத்திரம் கூப்பிடுகிறவராய் காணப்பட்டார். இஸ்ரவேலர்கள் எகிப்து தேசத்திலே அடிமைகளாய் இருக்கிற நாட்களில வேதம் நமக்கு என்னாகமத்தில நம்ம வாசிக்கிறோம், எத்தனை ஜனங்கள் கர்த்தர் அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட பண்ணினார் என்று சொன்னால் 603,350 புருஷர்களை மாத்திரம் வேதம் நமக்கு அறிமுகப்படுத்துகிறது, கணக்கிட்டு சொல்லுகிறது. அவ்வளவு 3,650 புருஷர்கள் இருந்தாலும் ஆண்டவர் யாரையுமே அழைக்காதபடிக்கு கர்த்தர் ஒருவனை தெரிந்து கொண்டார், ஒருவனை கர்த்தர் அழைத்தார், ஒருவனோடு கூட கர்த்தர் பேசினார். அவர்தான் யார் என்று சொன்னால் மோசே. இந்த மோசேயை ஆண்டவர் எப்படியெல்லாம் கூப்பிட்டார் என்று சொல்லி ஒரு 3 அல்லது 4 வசனங்களிலே நம்ம எடுத்து நம்ம பார்த்தோமே. ஆனால் முதலாவது கர்த்தர் மோசேயை எங்கு இருந்து கூப்பிடுகிறார் என்று சொன்னால், முச்செடியின் நடுவிலிருந்து தேவன் மோசேயை கூப்பிட்டார். வசனம் சொல்லுகிறது, முச்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார் என்று சொல்லி. இன்றைக்கு நம்முடைய தேவன் எப்படி இருக்கிறார் என்று சொன்னால், அக்னியினாலே பேசுகிறவராய் அக்னியாய் கத்தனமோடு கூட இருக்கிறவராய் இருக்கிறான். இந்த நாட்களிலும் அவன் இருக்கிற இடம் எதுவென்று சொன்னால், அவன் வனாந்தரத்திலே காணப்படுகிறான், அவன் மலைகளிலே காணப்படுகிறான். ஆண்ட மோசே ஒரு தனித்து விடப்பட்டதான ஒரு சூழ்நிலையிலே அவன் என்ன செய்யப்படுகிறான் என்று சொன்னால் காணப்படுகிறான். இந்த மோசே ஒருவேளை தனித்து விடப்பட்ட சூழ்நிலையில காணப்பட்டாலும், ஒருவேளை யாரும் இல்லை என்கிற சூழ்நிலையில தனிமேல இருந்தாலும், அவன் யாருக்கு தேவை என்று சொன்னால் தேவனுக்கு அவன் தேவையாய் இருந்தான். தேவனுக்கு அவன் தேவை. 600,000 புருஷர்களும் தேவனுக்கு தேவை கிடையாது. ஒரே ஒரு மனுஷனை கத்தர் அந்த 603,350 ஜனங்களிலிருந்து கத்தர் ஒரு மனுஷனை கத்தர் தெரிந்தெடுக்கிறார். இந்த நாட்கள் கத்தர் நம்மளை எத்தனை ஜனங்கள் இருந்தாலும் கத்தர் விசேஷித்த விதமாய் கத்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். உங்க குடும்பத்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கும்படியா, உங்க பிள்ளைகளை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கும்படியா, உங்களுடைய சமுதாயத்தை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கும்படியா, உங்களுடைய உறவுகளை உங்களுடைய தேசங்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கும்படியா கத்தர் உங்களை குடும்பத்திலிருந்து ஒருவனாய் ஒருத்தியாய் ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாட்களிலும் ஆண்டவர் முச்செடியின் நடுவிலிருந்து கத்தர் மோசேயை என்ன செய்கிறார் என்று சொன்னால் கூப்பிடுகிறார். மோசேயை கத்தர் கூப்பிட்ட உடனேயும் அவன் என்ன செய்கிறான், இதோ அடியேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே சொல்லுகிறான். அவன் கத்தர் முச்செடியின் நடுவிலிருந்து கூப்பிட்ட உடனேயும் அவன் என்ன செய்யலையோ, முச்செடி எரிந்து கொண்டிருக்குதே நான் என்ன செய்கிறேன், வெளியே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்யல, பயந்து போகிறவனாய் அவன் காணப்பட கிடையாதுங்க. பயந்து போகிறவனாய் அவன் இல்ல. அதற்கு மாறாக அவன் 3வது வசனத்துல வாசிக்கிறோம், முச்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன, நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்று சொன்னான். இன்றைக்கு முச்செடி எரிகிறது என்று சொன்னால் காட்டுக்குள்ள தீ பிடிச்சிருச்சுன்னா உடனே என்ன செஞ்சிருவாங்க, வெளியில ஓடி வந்துருவாங்க. ஆனாலும் இந்த மோசே என்னன்னா, நான் என்னவென்று நான் அந்த போய் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லுகிற ஒரு அவன் போகிறவனாய் காணப்பட்டான். பயப்படுகிறவனாய் அல்ல, துணிந்து செயல்படுகிறவனாய் அவன் என்ன செய்தான் என்று சொன்னால் காணப்பட்டான். துணிந்து அவன் கர்த்தருடைய சமூகத்திலே துணிந்து அவன் கர்த்தருக்காக செயல்படுகிற ஒரு காரியத்தை மறைமுகமா இந்த இடத்துல என்ன பண்ணப்பட்டிருக்கிறது, செய்யப்பட்டு இருக்கிறதுங்க, சொல்லப்பட்டு இருக்கிறது. ஒருவேளை அக்னி இருக்கலாம், அக்னியா இருந்தாலும் அந்த இடத்துல கர்த்தர் அந்த இடத்துல என்ன செய்தார், இருந்தார். அக்னியா இருந்தாலும் மோசே என்ன செய்யல, ஐயோ அக்னியா இருக்குதே நான் என்ன செய்யணும், பயந்து போய் அவன் போகாதபடிக்கு துணிச்சல் உள்ளவனாய் காணப்பட்டான். இந்த காரியத்தை கர்த்தர் என்ன செய்தார், பார்த்தார். முதலாவது ஆண்டவர் எங்கிருந்து அவனை கூப்பிடுகிறார் என்று சொன்னால், முச்செடியின் நடுவிலிருந்து கர்த்தர் அவனோடு கூட என்ன செய்தார், பேசினார். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய குடும்பங்களுக்காக ஒருவேளை திறப்பிலே நின்று கொண்டு இருக்கலாம். நம்முடைய கணவன், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய உறவுகள், நம்முடைய எதிர்கால காரியங்கள், திருமண காரியங்கள், படிப்பு காரியங்கள், இவைகள் எல்லாவற்றுக்காகவும் ஒருவேளை நீங்க திறப்புல நின்று கொண்டு இருப்பீர்களே. ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், கர்த்தர் உங்களோடு எரிகிற அக்னியின் நிமித்தமாக முச்செடியின் நடுவிலிருந்து ஆண்டவர் உங்களை அழைக்கிறவராய், உங்களோடு கூட பேசுகிறவராய், அவருடைய சத்தத்தை உங்கள் செவிகளை கேட்க பண்ணுகிறவராய் கர்த்தர் காணப்படுகிறார். அல்லேலூயா. அவன் கிட்ட வருகிறதை கண்ட போது கர்த்தர் கூப்பிட்டார் என்று சொல்லி. என்றைக்கு ஒரு மனுஷன் கர்த்தருடைய சமூகத்திற்கு பக்கத்துல போகிறானோ, என்றைக்கு கர்த்தர் ஒரு மனுஷனை என்றைக்கு ஒரு மனுஷன் கர்த்தருடைய சமூகத்தை தேடுகிறானோ, என்றைக்கு ஒரு தேவனுடைய மனுஷன் கிட்ட வருகிறானோ, தெய்வ பிரசன்னத்திற்கு கிட்ட, தேவனுடைய சமூகத்திற்கு கிட்ட வருகிறார்களோ, அவர்களோடு கூட கர்த்தர் பேச ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட பேச வேண்டும் என்று சொன்னார். கர்த்தர் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே உங்க குடும்பங்களை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னார். நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், கிட்டி சேருகிறவர்களாய் நாம் என்ன செய்யப்பட வேண்டும், கர்த்தருடைய சமூகத்தை காணப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்தை நம்ம கிட்டி சேருகிறதான வேளையில ஆண்டவர் நம்மளே நம்மோடு கூட பேசுகிறவராய் காணப்படுகிறார். இந்த மோசேயை அதன் தான் செய்தான். அவன் மலையை கிட்ட போய் கிட்டி வருகிறதை கண்டபோது என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் கிட்டி சேருகிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில வேணும். தேவ பிரசன்னத்திற்குள்ளே நம்ம கடந்து செல்லுகிற அனுபவம் வேணும். ஒருவேளை அக்னி இருக்கிறது என்று சொல்லி பயப்படாதபடிக்கும் இந்த மோசே தேவனுடைய சமூகத்துக்கு போகிறவனாய் காணப்பட்டான். கர்த்தர் அவனோடு கூட கர்த்தர் என்ன செய்ய ஆரம்பித்தார், பேச ஆரம்பித்தார். ஹலேலூயா. முதலாவது காரியம், கர்த்தர் எகிப்து தேசத்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வரப்படும்படியாய் கர்த்தர் மோசேயை தெரிந்து கொண்டார். இன்றைக்கும் கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய குடும்பங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் சமுதாயத்துக்கும் அடிமைத்தனத்தில் எத்தனையோ ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ ஜனங்கள் பாவத்திலையும் சாபத்திலையும் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் உங்களை ஒரு விடுவிக்கிற ஒரு மகனாய் மகளாய் கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். தெரிந்து கொண்ட தேவனுக்கு நாம் கிட்டி சேருகிறவர்களாய் நாம் என்ன செய்யப்பட வேண்டும், காணப்பட வேண்டும். தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிறவர்களை, தேவனுடைய பிரசன்னத்தில சேர்ந்து நிற்கிறவர்களை, தேவனுடைய பிரசன்னத்தில நம்ம நடக்கிறவர்களா நாம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி நம்ம காணப்படுவோமையானால் கர்த்தர் நம்மோடு கூட பேசி நம்முடைய அடிமைத்தனத்துக்காக அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் விடுதலையாக்கும்படியா கர்த்தர் நம்மளை பயன்படுத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். இரண்டாவது காரியத்தை நான் வாசிக்கிறேன். அது யாத்திராகம எழுதினதான புஸ்தகம் அவருடைய 19வது அதிகாரம் 3வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, மோசே தேவனிடத்திற்கு ஏறி போனான், கர்த்தர் மலையிலிருந்து அவனை கூப்பிட்டு என்று சொல்லி பார்க்கிறோம். முதலாவது காரியம், அவனை கர்த்தர் அக்னியிலிருந்து கூப்பிடுகிறார். எரிகிற முச்சடியிலிருந்து கூப்பிடுகிறதற்கு காரணம் அவன் கிட்ட போகிறவனாய் காணப்பட்டான், கிட்ட போகிறவனாய் காணப்பட்டான். நாமும் தெய்வ பிரசன்னத்திற்கு கிட்ட போவோமே, ஆனால் கர்த்தர் நம்மளை அக்னியினாலே கர்த்தர் நம்மளை பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இரண்டாவது, மோசேயை கர்த்தர் கூப்பிடுகிறார். எதுக்கு, எதிலிருந்து கூப்பிடுகிறார் என்று சொன்னால், இரண்டாவது மலை உச்சியிலிருந்து அவனை கூப்பிடுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோங்க. முதலாவது காரியம், நார்மலா இடத்துல இருக்கிற வனாந்தரத்திலே கூப்பிடுகிறார். இரண்டாவது காரியம், கர்த்தர் அவனை மலை உச்சியிலிருந்து என்ன செய்கிறார், மலையிலிருந்து கர்த்தர் அவனை கூப்பிடுகிறார். கர்த்தர் மோசேயை மலையிலிருந்து கூப்பிடுவதற்கு அவன் இரண்டாவது ஒரு காரியத்தை செய்தார். முதலாவது காரியம், கிட்ட போகிறவனாய் காணப்பட்டான். இரண்டாவது காரியம், மோசே வசனம் சொல்லுகிறது 19:3 சொல்லுகிறது, மோசே தேவனிடத்திற்கு ஏறி போனான் என்று சொல்லி, தேவனிடத்திற்கு ஏறி போனான் என்று சொல்லி. இன்றைக்கும் நம் இந்த மோசே ஒருவேளை அவன் வாழ்ந்த இடம் ஒருவேளை வனாந்திரமா இருக்கலாம், ஆனால் அவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் அவனை அழைத்ததற்கு பின்பதாக தெரிந்து கொண்டதற்கு பின்பதாக அவன் செய்கிற ஒரு காரியம், அவன் ஏறி போகிறவனாய் காணப்பட்டான். ஹல்லேலூயா. அவன் ஏறி போனான், ஏறி போனான். எங்க ஏறி போனான் சொன்னால், தேவனிடத்திற்கு அவன் என்ன செய்தான், ஏறி போனான். தேவனிடத்திற்கு அவன் ஏறி போனான். வசனம், மலையிலிருந்து அவனை கூப்பிட்டு என்று சொன்னால் மோசே எங்க போயிருக்க, அவன் மலைக்கு போயிருப்பான். அவன் மலைக்கு போயிருப்பான். இன்னைக்கு மலை ஏறுகிறது என்பது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. மலை ஏறுகிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கடினமான ஒரு காரியம். வெயில் இருக்கும், மழை இருக்கும், அந்த மலையிலே மலைகளிலே குன்றுகளிலும் கல்களுக்கும் இடையிலே கால் வைக்கிற வேலையில அந்த இடத்துல ஏதாவது ஒரு காரியங்கள் இருக்கும், பூரான் இருக்கும், ஏதாவது ஒன்று இருக்கும், பூச்சிகள் இருக்கும், ஜந்துக்கள் இருக்கும். ஆனாலும் அவன் எதையும் கவலைப்படாதபடிக்கு அவனுடைய ஒரே ஒரு நோக்கம், எப்படியாவது நான் மலைக்கு என்ன செய்யணும், ஏறி போக வேண்டும், எப்படியாவது என் தேவனுடைய சமூகத்துக்கு ஏறி போய் அவருடைய சத்தத்தை கேட்க வேண்டும். ஆண்டவரனை அழைத்திருக்கிறார், ஆண்டவரனை தெரிந்து கொண்டிருக்கிறார், ஆண்டவரனை முன்குறித்து தம்முடைய நாமத்தை மகிமைக்காக கர்த்தரனை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் என்னை முன்குறித்திருக்கிறார் என்று சொல்லி அவன் இருதயம் கர்த்தரை மாத்திரமே பார்த்து கொண்டிருந்தது. அதனாலதான் அவனால் என்ன செய்ய முடிந்தது, தேவனிடத்திற்கு ஏறி போக முடிந்தது, மலைக்கு ஏறி போக முடிந்ததுங்க. சூழ்நிலைகளை பார்க்கல. அவன் வசனம் சொல்லுகுது, ஆத்திராமத்துல வசனம் சொல்லுகுது, உபாகமத்துல சொல்லுது, அவன் என்ன செய்த அதிகாலமே நேரமே எழுந்து கர்த்தருடைய சமூகத்துக்கு மலையுச்சியிலே போய் நின்றான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதுங்க. இதெல்லாம் எல்லாவற்றிலும் எதற்கு என்று சொன்னால், அவன் கர்த்தரை தேடுகிறதற்கு அவன் சூழ்நிலையை பார்க்கல. அந்த அதிகாலை வேளையில இந்த நாளிலும் நாமளும் கூட கர்த்தருடைய சமூகத்திலே நின்று கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிறோம் இல்லவோ? அது போல அதிகாலமே தேவ சமூகத்தில ஆயத்தமாய் அவன் நின்று கொண்டிருந்தான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இப்படிப்பட்டதோ ஒரு குணாதிசயம் இந்த மோசேயுக்குள்ள காணப்பட்டதுங்க. அவன் மலையினிடத்திற்கு ஏறி போகிறான். இன்றைக்கு மலை என்று சொன்னால் எதை குறிக்கிறது? பிரச்சனைகள், பாடுகள், உபத்திரவங்கள், வேதனைகள், கண்ணீர்கள், கவலைகள், இவைகளை குறிக்கிறது. போராட்டங்கள், நம்மளால முடியாது என்கிறத ஒரு நிலைமையை குறிக்கிறதுங்க. இந்த நாட்கள் அப்பறப்பட்ட நிலைமை இருந்தாலும் ஆண்டவர் உங்களை ஒரு மோசேயை போல கத்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். எரிகிற முச்செடியின் நடுவிலிருந்து கத்தர் கூப்பிட்டார். உங்களை அடிமைத்தனத்திலிருந்து வாழ்கிற ஜனங்களை விடுதலையாக்கும்படி கத்தர் உங்களை அழைத்தார் என்று சொன்னார். உங்க சூழ்நிலைகளை பார்க்காதபடிக்கு, ஒரு எதையும் பார்க்காதபடிக்கு நம்ம முதலாவது செய்ய வேண்டிய காரியம் என்று சொன்னால், நம் மலைக்கு ஏறி போகிற அனுபவம், கர்த்தருடைய சமூகத்துக்கு ஏறி போகிற அனுபவம், ஜபத்துல ஏறி கொண்டு போகிற அனுபவம், தேவனுடைய திட்டங்களில் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டு தேவனுடைய திட்டத்தை மாத்திரம் புரிந்து கொண்டு தேவனுடைய சித்தத்தை மாத்திரம் புரிந்து கொண்டு தேவனுடைய சமூகத்துல ஏறி போகிற அனுபவம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நாம கர்த்தருடைய சமூகத்துல ஏறி போக ஆரம்பிப்போமே ஆனால் கர்த்தர் மலையிலிருந்து நம்மோடு கூட கர்த்தர் பேசுகிறவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. ரஷாதானா மோஷியாதானாமா. கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். நாம் தேவனிடத்திற்கு ஏறி போகிறவர்களாய் காணப்பட வேண்டும். நாம் தேவனுடைய சமூகத்தை கிட்டிச் சேருகிறவர்களாய் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுவோமே ஆனால் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். என்ன பேசுவார் என்று சொன்னால், அதே கீழ்வசனம் சொல்லுகிறது, நீ யாக்கோபு வம்சத்தாருக்கு சொல்லவும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அறிவிக்க வேண்டியதும் என்னவென்றால் என்று சொல்லி. இன்றைக்கு கர்த்தர் முதலாவது காரியம், அவன் கிட்ட போனால் கர்த்தர் அவனோடு கூட பேசினார், நார்மலா பேசினார். இரண்டாவது காரியம், அவனுடைய வாழ்க்கையில என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி, தம்முடைய அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனங்களை விடுதலையாக்க என்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் அவனுக்கு இஸ்ரவேல் புத்திரருக்கும் யாக்கோபின் வம்சத்தாருக்கும் ஆண்டவர் சொல்லும்படியான வார்த்தைகளை கர்த்தர் மோசேயின் இடத்திலே அந்த நாட்களில என்ன செய்ய ஆரம்பித்தார்? பேச ஆரம்பித்தாருங்க. இன்றைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையிலும் மலையின் இடத்திற்கு ஏறி போகிற ஜப வாழ்க்கையில ஏறி போகிறதான அனுபவம் நம்மளுடைய வாழ்க்கையில வேணும். ஒவ்வொரு நாளும் தெய்வ பிரசன்னத்துல நின்று தேவனுக்கு சமூகத்துல பல மணி நேரங்கள் கர்த்தரோடு கூட நேரத்தை செலவிடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். மலையாகிய தெய்வ சமூகத்தில ஏறி போய் கர்த்தருடைய வார்த்தைக்காக நம்ம பல மணி நேரங்கள் நம்ம காத்திருக்கிறவர்களாய் நம்ம காணப்படுவோமே ஆனால் கர்த்தர் நம்மோடு கூட அவர் பேச ஆரம்பிப்பார். நம்முடைய குடும்பங்களை குறித்து, நம்முடைய பிள்ளைகளை குறித்து, நம்முடைய எதிர்காலங்களை குறித்து, தேசங்களை குறித்து கர்த்தர் நம்மோடு கூட அவர் பேச அவர் ஆரம்பிக்கிறவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. யாக்கோபு வம்சத்தாருக்காகவும் இஸ்ரேல் புத்திரருக்காகவும் அறிவிக்க வேண்டிய சொல்ல வேண்டிய காரியங்களை கர்த்தர் மோசேயின் இடத்துல என்ன பண்ணினார்? சொல்ல ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. முதலாவது காரியம் அவன் செய்தான், அவன் கிட்டி சேருகிறவனாய் காணப்பட்டான். இரண்டாவது காரியம், கர்த்தருடைய சமூகத்திலே அவன் மலைக்கு அவன் போகிறவனாய் காணப்பட்டான். ஹல்லேலூயா. மலைக்கு போகிறவனாய் காணப்பட்டான். அப்படி மலையின் இடத்திற்கு கடந்து போன வேளையில கர்த்தர் அவனோடு கூட பேசினார். மூன்றாவது காரியம், கர்த்தர் எதிலிருந்து மோசேயோடு கூட கர்த்தர் பேசினார் என்று சொன்னார். அதே 19வது அதிகாரத்தினுடைய 20வது வசனத்திலே நம்ம வாசிக்கிறோம். 19வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். எக்காலு சத்தம் வரவர மிக பலத்தம்பாய் துணித்தது. மோசே பேசினான், தேவன் அவனுக்கு வாக்கினால் மறுமொழி கொடுத்தார். எப்படி மறுமொழியை கர்த்தர் கொடுத்தார் என்று சொன்னால், கர்த்தர் சீனாய் மலையில் உள்ள கொடுமுடியில் இறங்கின போது கர்த்தர் மோசேயை மலையின் கொடுமுடியிலே வரவழைத்தார். மோசே ஏறி போனான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி கர்த்தர் பேசினார் என்று சொல்லி இந்த இடத்திலே வசனம் சொல்லுகிறதுங்க. மூன்றாவது காரியம், அவன் எங்கு போகிறான் என்று சொன்னால், கொடுமுடியிலே அவன் என்ன செய்கிறான், போகிறான் என்று சொன்ன. இது கொடுமுடி என்று சொன்னால் நான் இதோடு கூட சொல்லுகிறேன் என்றால், நம்முடைய ஜபத்தினுடைய உச்ச கட்டத்துல, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் உச்ச கட்டத்துல ஆண்டவர் ஆண்டவருக்குள் நம்ம என்ன செய்யப்பட வேண்டும், கடந்து போக வேண்டும். அப்பொழுது கர்த்தர் எதிலிருந்து கர்த்தர் பேசினார் என்று சொன்னா, சீனாயின் கொடுமுடியிலிருந்து கர்த்தர் என்ன செய்ய ஆரம்பித்தார், கர்த்தர் மோசேயோடு கூட கர்த்தர் பேசினார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கு நம்ம நான் ஒருவேளை நம்முடைய சூழ்நிலைகள் ஒருவேளை ஜபத்தை நெருங்குகிறதாய் அல்லாதபடிக்கு, ஒருவேளை நம்முடைய சூழ்நிலைகள் தேவ பிரசன்னத்தை விட்டு பிரிக்கிறதாய் காணப்படலாம், ஒருவேளை தேவனுடைய சமூகத்தை விட்டு நம்மளை புறப்பட பண்ணுகிறதாய் காணப்படலாம். ஆனாலும் நான் சொல்லுகிறேன், நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் மலைகளுக்கு ஏறி போனான், கொடுமுடியிலே அவன் என்ன செய்தான், வர கொடுமுடியிலே வரவழைத்தான் என்று சொல்லி மோசே ஏறி போனான். இன்னைக்கு மலையில ஏறதே பெரிய விஷயம், இன்னைக்கு கொடுமுடியில உச்சியில ஏறுகிற ஒரு அனுபவம் மோசைக்குள்ள காணப்பட்டுச்சுங்க, மோசைக்குள்ள காணப்பட்டது. அவன் அதனாலதான் இப்படிப்பட்டதான தகுதிகள் அவனுடைய வாழ்க்கையில இருந்ததுனாலதான் கர்த்தர் அவனை என்ன செய்தார், தெரிந்து கொண்டார், கர்த்தர் அவனை அழைத்தார். இன்றைக்கும் நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் ஏறி போகிறவர்களை, கிட்டி சேருகிறவர்களை கொடுமுடியின் உச்சி என்று சொன்னார். எந்த சூழ்நிலையும் ஒருவேளை போராட்டத்தின் உச்சியிலே இருந்தாலும் கூட, பாடுகள் உபத்திரவத்தின் போராட்டத்தினுடைய உச்சியில இருந்தாலும் நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், தேவனை நாம் தேவனிடத்துக்கு நம்ம ஏறி போகிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில இருக்குமே. ஆனால் கர்த்தர் சீனாயின் கொடுமுடியில் இருந்து கர்த்தர் நம்மளை என்ன செய்வார், கர்த்தர் பேசுவார், கர்த்தர் பேசுகிறவராய் காணப்படுகிறார், கர்த்தர் நம்மளை பலப்படுத்துகிறவராய் காணப்படுகிறார், கர்த்தர் நம்மளை நிலை நிறுத்துகிறவராய் கர்த்தர் காணப்படுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கும் இன்றைக்கும் இன்றைக்கும் ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஏனோ தானோ என்பதற்காக அல்ல, ஏதோ நம்ம போயிட்டோம் நம்ம வந்துட்டோம் அப்படிங்கறக்காக ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொள்ளல. நம்ம நினைத்திருந்திருக்கோம், நம்ம நினைக்கலாம், ஒருவேளை நான் கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிறேன், நான் ஆண்டவரை தேடி போறேன், நான் ஆண்டவருடைய சமூகத்துக்கு கிட்டி போகிறேன் அப்படிங்கிறதா அல்லங்க. இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் கர்த்தர் சூஸ் பண்ணி வச்சிருக்கிறாருங்க, சூஸ் பண்ணி ஆண்டவர் வச்சிருக்கிறார். எதற்கு ஆண்டவர் சூஸ் பண்ணி வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு நம்ம கிட்டி சேருகிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லியும், ஏறுகிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி உச்சியில நிற்கும்படியாய் கர்த்தர் நம்மளை என்ன செய்திருக்கிறார், கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார் எதற்கு என்று சொன்னால், அடிமைத்தனத்துல வாழ்கிற ஜனங்கள், இன்றைக்கும் தேசம் அடிமைத்தன சிக்கி கொண்டிருக்குது, பாவம் என்கிற அடிமையில சிக்கி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு லெஸ்பியன் என்று சென்னையில அதிகமா என்ன செய்து கொண்டிருக்கிறது, இந்த நாட்களில ரொம்ப லெஸ்பியன்ஸ் பெருகி கொண்டிருக்கிறார்கள். இப்பேற்பட்ட ஜனங்களை விடுதலையாக்கும்படியா கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார், நம்மளை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறாருங்க. வேதத்துல நம்ம ரெண்டு பேதுரு ஒன்னு பேதுரு 2:9 நம்ம வாசிப்போமே. ஆனா ரெண்டு பேதுரு எழுதினதான அதுல ஒன்று
2: gmail.com அல்லது
1: ஒன்று பேதுரு, நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு என்று சொல்லி 1 பேதுரு 2:9 நான் வாசிக்கிறேன். நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும், ஆமேன், தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும், ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும், பரிசுத்த ஜாதியாயும், அவருக்கு சொந்தமான ஜனமுமாயும் இருக்கிறீர்கள் என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை, ஆண்டவர் ஏதோ ஏனோ என்று இல்லைங்க, நம்ம நினைத்திருக்கலாம் நம்ம தான் நாம் ஆண்டவரை தேடி போனோம், இன்னைக்கு நான் ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிறேன் என்று சொல்லி ஒருவேளை நாமல் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அப்படி அல்ல, வசனத்தின்படியாய் ஆண்டவர் நம்மளை ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு என்ன செய்திருக்கிறார், கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். கர்த்தர் தான் நம்மளை அழைத்தார். ஒன்னிலே நம்ம வாசிக்கிறோம், எரேமியா 1 அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், தாயின் கருவிலிருந்து கர்த்தர் நம்மளை என்ன செய்திருக்கிறார், தெரிந்தெடுத்திருக்கிறார். தாயின் கருவிலிருந்து கத்த நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார். அப்படி தெரிந்தெடுத்த தெய்வன் நம்மளை அழைத்திருக்கிறார். நம்ம வேதத்தில் வாசிக்கும், தெய்வன் எவர்களை அழைத்தாரோ, தெய்வன் எவர்களை முன்குறித்தாரோ, தேவன் எவர்களை தெரிந்து கொண்டாரோ, தேவன் எவர்களை மகிமைப்படுத்தினாரோ என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிற ஓமரில் வாசிக்கிற வசனத்தின்படியா கத்த நம்மளை அழைத்திருக்கிறாருங்க. கத்தர் உங்களை அழைத்திருக்கிறார், நம்மளை அழைத்திருக்கிறார் எதற்கு என்று சொன்னார், கத்தருடைய திட்டத்தை நிறைவேற்றும்படியா, கத்தருடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியா, அவருக்கு பரிசுத்த ஜனமாய் நாம் இருக்கும்படிக்காய் கர்த்தர் நம்மளை அழைத்து இருக்கிறார். கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவருடைய சொந்த பிள்ளைகளாய் நம்மை மாற்றும்படியாய் கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். நாம மாத்திரம் சொந்த பிள்ளைகளாய் மாறுவதற்காக இல்ல, மோசேயை போல அடிமைத்தனத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களை, அடிமைத்தன வீடாக எகிப்து என்கிற பாவத்திலும் எரிகோ என்கிற உலகத்திலும் அடைக்கப்பட்டிருக்கிற ஜனங்களை விடுதலையாக்கப்படும்படியாய் கர்த்தர் மோசேயை தெரிந்து கொண்டது போல இந்த நாட்களிலும் கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை நான் ஆண்டவரனை தெரிந்து கொண்டாரா இல்லையா என்று சொல்லி, ஒருவேளை இருதயத்துல கேள்வியோடு கூட, இருதயத்துல பல சந்தேகங்களோடு கூட, நானெல்லாம் ஆண்டவருக்கு பயன்படுவேனா, எனக்கு எதுவும் தெரியாது, நான் திக்குவாயா இருக்கிறேன், நான் மந்தனாவா இருக்கிறேன், எனக்கு படிப்பு அறிவு இல்லை, எனக்கு பேசுகிற திறமை இல்லை என்று சொல்லி ஒருவேளை நினைத்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்துதான் பேசிக் கொண்டிருக்கிறார். ஒருவேளை நீ திக்குவாயா இருக்கலாம், ஒருவேளை நீ மந்தனாவா இருக்கலாம், ஒருவேளை பேசுவதற்கு பழக்கமானவனா இருக்கலாம், ஒருவேளை நீ பேச தெரியாதவனா, நான் சிறு பிள்ளையா இருக்கிறேன், நான் பேச அறியேன் என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் சொல்லிக் கொண்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் உங்களை கத்த தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் மோசேயை தெரிந்து கொண்டது போல கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை நீங்கள் இந்த வார்த்தைகளை கேட்டு கொண்டிருக்கிற நீங்கள் யாராவது ஒருவேளை தெய்வ சித்தத்தை விட்டு, தெய்வ திட்டத்தை விட்டு, தெய்வனவுகளை அழைத்த அழைப்பை விட்டு, தெய்வனவுகளை தெரிந்து கொண்ட தெரிந்தெடுப்பை விட்டு, என்னால முடியாது, எனக்கு தெரியாது, எனக்கு பழக்கம் இல்லை, எனக்கு அனுபவம் இல்லை, எனக்கு திறமைகள் இல்லை, எனக்கு தாளந்துகள் இல்லை என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் தேவனுடைய திட்டத்தை விட்டு, தேவனுடைய சித்தத்தை விட்டு, ஒருவேளை என்னால முடியாது என்று சொல்லி நீங்கள் வேண்டாம் என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருந்தால் ஆண்டவர் உங்களை பார்த்துதான் சொல்லுகிறார், நீ எனக்கு வேணும், மகனே நீ எனக்கு வேணும், மகளே நீ எனக்கு வேணும். இந்த உலகம் அடிமைத்தனத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தின் ஜனங்களுக்காக நான் ரத்தத்தை சிந்தி இருக்கிறேன். இந்த உலகத்தின் ஜனங்களுக்காக நான் சிலுவையில கொல்கத்தாவில் 6.5 மணி நேரம் இந்த ஜனங்களுக்காக தான் நான் சொந்த சரீரத்தையும் சொந்த ரத்தத்தையும் நான் கொடுத்திருக்கிறேன், விலைக்கிரயமாய் கொடுத்திருக்கிறேன். இனிமே இந்த ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறத ஜனங்களை விடுதலையாக்குவதற்கு நீதான் எனக்கு வேண்டும் என்று சொல்லி, நீதான் எனக்கு வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து அரைகூவலை கத்தர் விடுத்து கொண்டிருக்கிறார். நாம் இன்னைக்கு கத்தருடைய சத்தத்தை நம்ம கேட்க ஆயத்தமா இருக்கிறோமா? இன்னைக்கு கத்தர் நம்மை தெரிந்து கொண்ட தெரிந்தெடுத்தலுக்கு நாம கத்தருக்காக நிலை நிற்க நம்ம ஆயத்தமா இருக்கிறோமோ? நம்மை நாமே யோசித்து பார்ப்போம், நம்மை நாமே நிதானித்து பார்ப்போங்க. இன்றைக்கு மோசேயை கத்த 6 லட்சம் ஜனங்கள் இருந்திருக்கலாம், ஆனால் அவனை மாத்திரம் கத்தர் தெரிந்தெடுத்தார். ஏன் என்று சொன்னால் அவன் முதலாவது அவனுடைய குவாலிஃபிகேஷன், அவன் கிட்டி அவனுடைய தகுதி என்னன்னா கிட்டி சேருகிறவனாய் காணப்பட்டான். மலையின் அவனுடைய எரிகிற அக்னிக்கு முன்பதாக போக பயப்படாம அவன் கிட்டி சேருகனாய் இருந்தான். கத்தர் அக்னியிலிருந்து கத்தர் அவனோடு கூட பேசினார். இரண்டாவது காரியம், அவருடைய வாழ்க்கையில இருந்த ஒரு தகுதி என்னவென்று சொன்னால் அவன் ஏறி போகிற ஏறி போகிற அனுபவம் அவனுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டுச்சுங்க. ஏறி போனான். நம்மளுடைய ஜெப வாழ்க்கையில ஏறணும். இன்றைக்கு கொஞ்ச நேரம் ஜெபித்தா நாளைக்கு இன்னும் கொஞ்ச நேரம், நாளாண்டைக்கு இன்னும் கொஞ்ச நேரம், அடுத்த நாளான இன்னும் கொஞ்ச நேரம், 1/2 மணி நேரம், 1/4 மணி நேரம், 1 மணி நேரம், அப்படி ஜெபிக்கிறவர்கள் 2 மணி நேரம், 3 மணி, 4 நாள் நம்முடைய ஜெப வாழ்க்கையில ஏறி போகிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். கர்த்தர் அப்பொழுது அவர் மலையிலிருந்து அவர் பேசுகிறவராயிருக்கிறார். மூன்றாவது காரியம், அவன் கர்த்தருடைய சத்தத்தை அவன் கேட்கும்படியே கர்த்தருக்கு அவனுக்கு வாக்கினால மறு உத்தரவு கொடுக்கும்படி சீனாய் மலையில் உள்ள கொடுமுடியிலே அவன் ஏறி போனான். அவன் மலைக்கு ஏறி போகிறவனாய், கொடுமுடிக்கு ஏறி போகிறவனாய் காணப்பட்டான். இன்றைக்கு கொடுமுடி என்று சொன்னான் ஜபத்திலுடைய உச்சம், வேத வாசிப்பருடைய உச்சம், தேவ திட்டத்தை தரிசனத்தை நிறைவேற்றுகிறதற்கு உச்ச நிலையை நாம் அடைய வேண்டும். அப்படி அடைவோமே ஆனால் கர்த்தர் கொடுமுடியில் கர்த்தர் கொடுமுடியிலிருந்து கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறவராய் காணப்படுகிறார். ஹலேலூயா. இந்த மூன்று காரியங்கள் கத்தர் எதிர்க்க, மோசே என்ன செய்தான், எங்கு போனார், கத்தர் எங்கு அவனை சந்தித்து பேசினார் என்று சொல்லி வேதத்துல நிறைய காரியங்கள் இருக்கிறது. அவன் சீனாய் அதிகாலமே அவனுக்கு ஆயத்தமாகி தேவனுடைய சமூகத்துக்கு போனான் என்று சொல்லி இன்றைக்கு ஆயத்தமாக இப்படி நிறைய காரியங்கள் மோசையை குறித்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அநேக காரியங்களை சொன்னலாம். ஆனா மூன்று காரியங்களை இன்றைக்கு உங்கள் முன்பு கத்தர் பேசும்படியே நம்மோடு கூட அனுமதித்திருந்தார். அந்த மூன்று காரியத்தின்படியா நாமும் கத்தருக்கு முன்பதாக நான் செயல்படுகிறவர்களாய் நாம் காணப்படுவோம் என்று சொன்னார். ஆண்டவர் அடிமைத்தனத்திலிருந்து நம்மளை கொண்டு ஜனங்களை விடுதலையாக்க அவர் போதுமானவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட அடிமைத்தனத்திலிருந்து கத்தர் உங்களை தெரிந்து எத்தனை பேர்கள் இருக்கலாம், நபர்கள் இருந்தாலும் தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் ஒரு காலத்திலும் மறந்து விடாதீர்கள். கத்தர் உங்களை முன்குறித்திறார், கத்தர் உங்களை மகிமைப்படுத்தி வைத்திருக்கிறார் என்பதை ஒரு காலத்திலே நீங்கள் மறந்து விடாதபடிக்க கத்தருடைய சமூகத்திலே நம்ம நிற்போம். கத்தர் நம்ம ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசீர்வதிப்பாராக. அப்படி நமக்கு இருக்கிற நம்ம கண்களை மூடி நம்ம கேட்ட வார்த்தைகளுக்கு ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இன்றைக்கு மோசையை தெரிந்து கொண்டது போல ஆண்டவரே நீர் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீர். நம்ம எல்லா இருதயத்துல கை பாவத்திலும் சாபத்திலும் பிசாசின் பிடியிலும் உளையான சேற்றிலும் வாழ்கிற ஜனங்களை உங்களை கொண்டு ஆண்டவர் ரட்சிக்க கத்தர் போதுமானவராய் காணப்படுகிறார். ஆண்டவரே தொடர்ந்து உடைய பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் கத்தர் பயன்படுத்தும். உங்க பிரசன்னமுடைய மகிமை தாங்கி நடத்தி ஆளுகை செய்யப்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. நம்முடைய சமூகத்துல கத்திரங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். இந்த தமிழ் ஆண்டவரே அப்பா கிறிஸ்துவ வானொலிக்காக நம்முடைய சமூகத்துல நாங்கள் செபிக்கிறோம். இன்னும் அதிகமா அநேக ஆயிரங்களுக்கு இந்த வார்த்தையை அறிவிக்க கத்திர உதவி செய்கிறக்காய் நன்றி. நாம மாத்திர மகிமைப்படட்டும். பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
0: ஆமேன், ஆமேன். நன்றி பாஸ்டர் அம்மா எபிசியா ஜெயராஜ். இன்றைய நாளில் இந்தியாவிலிருந்து முதல் தடவையாக வந்து இந்த வார்த்தையை கொடுத்துருக்கிறது. யாத்ராம மூன்று நாள் மோசே மோசே என்று கூப்பிட்டார். அதாவது கத்தருடைய சமூகத்தில் கிட்டி சேர வேண்டும், ரெண்டாவது ஏறி மலையில் ஏறி போக வேண்டும், மூன்றாவது கொடுமுடியில் சொல்லி தேசம் அடிமத்தனத்தில் இருக்கிறது மக்களை நாங்கள் விடுவிக்கணும்னு சொல்லி ஒன்று பேர் ரெண்டு ஒன்பது சொல்லி மிக அழகாக இந்த மூன்று செய்திகளையும் தந்தீர்கள். மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. கத்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் இந்த கையிட்டு செய்யும் காரியங்களையும் பாஸ்டர் ஜெயராஜ் கையிட்டு செய்யும் ஒவ்வொரு காரியங்களையும் தேவன் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன், ஆமேன். இதுவரை நேரமும் தேவ செய்தியை கொடுத்தவர் பாஸ்டர் எபிசியா ஜெயராஜ், இந்தியா. இந்தியாவிலிருந்து முதல் தடவையாக இந்த வார்த்தையின் வெளிச்சத்திலே வார்த்தையை கொடுத்துருக்கார். தேவன் அவந்த சகோதரியையும் கணவனையும் இந்த குடும்பங்களையும் சபைகளையும் தேவன் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். நாங்கள் தொடர்ந்து கடைசியா செய்தி பாஸ்டர் நைல்ஸ் அழைக்க போறோம். ஸ்காபர் ஒன்டாரியோ பிரைஸ் லார்ட். பாஸ்டர் நைல்ஸ்
3: பிரைஸ் லார்ட்.
0: பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். உற்சாகத்தோடு வந்திருக்கிறீர்கள், ஆர்வத்தோடு வந்திருக்கிறீர்கள். உங்களுடைய வார்த்தையை நாங்கள் 97 ரேடியோவில் கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். உங்களை செய்தியை 97 ரேடியோவில் உலகமெங்கும் கேட்டுக்கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட 2000 மேற்பட்ட தேவ பிள்ளைகள் கேட்டுக்கொண்டிருக்கிறார். கத்தருக்கு சொத்திரம். இப்பொழுது உங்களை ஒப்புக்கிறேன் பாச நீங்கள் வழி நடத்துங்கள். ஆமே
3: இப்பொழுது சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி மூலமாக வாஞ்சியோடு வார்த்தைகளை கேட்கிறதான யாவருக்கும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே அங்கே வாழ்த்துதல் சொல்லுகிறேன். அவருடைய கிருபையின் ஆசீர்வாதத்தையும் வாழ்த்துக்களையும் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். துன்ப நேரங்களில் நாம் சந்தோஷமாக இருப்பதற்கு தேவன் தாமே நாம் எல்லார் மேலும் கிருபை செய்வாராக. கர்த்தர் நல்லவர். பிதாக்களின் காலம், மோசேயின் காலம், கிறிஸ்துவின் காலம் என்று நாங்கள் அறியும் பொழுது இன்றைக்கு வாழக்கூடிய இந்த வாழ்க்கை என்பது கிறிஸ்துவின் காலமாயிருக்கிறது. இதற்கு நாம் கிருபையின் காலம் என்றும் சொல்லலாம். தேவனுடைய கிருபை அதிகமாக அவர் வெளிப்படுத்துகிற காரியமாயிருக்கிறது. தேவனுடைய கிருபை நம்மேல் இருப்பதினால் ஒரு அடையாளமாக தம்முடைய ஒரே புகரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக அவர் ஒப்பு கொடுத்தார். ஆனால் அதே வேளையில் ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய கோபமும் ஒரு காலத்தில் வரும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அவர் கிருபை உள்ளவர், இரக்கம் உள்ளவர், தயவுள்ளவர், நீதி உள்ளவர். அதே நேரத்தில் கீழ்ப்படியாதவர்கள் மீது தம்முடைய கோபத்தை காட்டக்கூடியதாக இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எபேசியர் 5 உங்களுடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்வீர்களானால் 6 வாசிப்பீர்களானால் தேவனுடைய இப்படிப்பட்ட நிமித்தமாக, அதாவது பாவம் செய்வதன் நிமித்தமாக 5 விக்கிராராதனை என்று சொல்லுகிறார். இந்த பாவம் செய்வதன் நிமித்தமாக, அப்போ இந்த பாவம் செய்கிறவர்கள் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள். அப்படி அவர்கள் யார் என்றால் தேவனுடைய சட்டத்துக்கு விரோதமாய் நடக்கிறவர்கள், கீழ்ப்படியாதவர்கள், சத்தியத்துக்கு கீழ்ப்படியாதவர்கள். இந்த கீழ்ப்படியாத பிள்ளைகளிடத்தில் தேவ கோபாக்கினை வரும், தேவனுடைய கோபம் வரும். இதனை தெளிவாக சொல்லுகிற பொழுது கொலோசியர் 3 உங்களுடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்வீர்களானால் கொலோசியர் 3:6, அதாவது 3:6 சொல்லுகிறது, இவைகளின் பொருட்டே இந்த 5 பாவங்கள் எல்லாம் சொல்லுகிறார். இப்பொழுது 6 வாசியுங்கள். ஒருவேளை இன்றைக்கு அவர் கிருபை பாராட்டுகிறார். பூமியில் உள்ள ஒவ்வொருவரும் மனம் திரும்ப வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அதற்கு கிருபை பாராட்டுகிறார். தமது குமாரனையே அவர் ஒப்பு கொடுத்தார், அன்பு கூறுகிறார், தயவு போராட்டுகிறார். இதனால் அதே நேரத்தில் கீழ்ப்படியாதவர்கள், சத்தியத்தின்படி வாழாதவர்கள் ஒரு காரியத்தை குறித்து யோசிக்க வேண்டும். தேவ கோபாக்கினை என்று ஒன்று வரும். தேவனுடைய கோபம் என்று ஒன்று வரும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய கோபாக்கினை எப்போது வரும்? எபிரேயர் 10:27 நாங்கள் பார்ப்போமா இருந்தால், நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்த்தாலும் விரோதிகளை பற்றிக்கு கோபாக்கினையும் இருக்கும். உண்மையாகவே தேவனுடைய கோபம் என்பதை இயேசு கிறிஸ்துக்குள் வாழக்கூடிய நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை நியாயம் தீர்க்கும் பொழுது 2 அங்கே நடைபெறக்கூடியதாக இருக்கிறது. கீழ்ப்படுகிறவர்கள் பரலோகத்திற்கு போவார்கள், கீழ்ப்படியாதவர்கள் மேல் தேவ கோபாக்கினை, அதனை யாராலும் தடுக்க முடியாது. சில வேளைகளில் மனிதர்கள் கூட நாம் கோபப்படுகிறோம். மனிதர்களுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே என்று வசனம் கூறுகிறது. இந்த கோபாக்கினை நின்று நீங்களாகி போகவே முடியாது. ஆனால் இந்த நியாய தீர்ப்பில் தேவனுக்கு முன்பாக கிறிஸ்துவுக்குள் இருக்கிற நாம் சில காரியங்கள் செய்ய வேண்டும். பழைய ஏற்பாட்டில் ஒரு சம்பவம் நடந்ததை நாங்கள் பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டில் எண்ணாகமம் புத்தகத்தில் திரும்புவோம். எண்ணாகமம் 16 ஒரு சம்பவம் குறித்து அங்கே சொல்லப்படுகிறது. இஸ்ரவேல் மக்கள் வனாந்திரத்தில் அவர்கள் பயணப்பட்டு வரும்போது முறுமுறுத்து கொண்டிருப்பார்கள். தேவனுக்கு விரோதமாக அங்கே ஏதாவது ஒரு காரியத்தை செய்து கொண்டே இருப்பார்கள். ஏன்னா பதினாறாம் அதிகாரம் முதலாம் வசனத்திலிருந்து நீங்க வாசித்துக் கொண்டு போனீர்களானால், கோராகு சாத்தான் ஆபிராம் ஓன் எப்படியானவர்கள் அங்கே போதிய அளவு அல்லது அதிக அளவு அவர்கள் கலாட்டா செய்து குழப்புறவர்களாக இருந்தார்கள். இவர்கள் ஒரு குரூப் சேர்த்து கொண்டு தேவன் மோசையுடனும் ஆரோனுடனும் மட்டும்தான் பேசுவாரா, எங்களுடன் பேச மாட்டாரா என்று சொல்லி கலகம் பண்ணினார்கள். தேவனுடைய கோபம் அங்கே வெளிப்பட்டது. நாம் பதினாறாம் அதிகாரம் நீங்க அந்த வசனங்கள்ல 32, 33, 35 வசனங்கள்லயே நீங்கள் அவற்றை பார்க்கலாம். இந்த குரூப் சேர்ந்து கொண்டு பிரச்சனை பண்ண போது தேவனுடைய கோபம் அங்கே வெளிப்பட்டது. பூமி பிளந்து அவ்வளவு பேரும் உள்ளே இறந்து போனார்கள் அல்லது காணாமல் போய்விட்டார்கள். என்ன 16:1 வாசிப்பீர்களானால் உங்களுக்கு இவை யாவையும் அங்கே விளக்கமாக இருக்கிறது. இங்கே இறந்து போன உடனே இதை பற்றி மக்களுக்கு மிகவும் கவலை உண்டானது. என்ன 16:41 நீங்கள் கர்த்தருடைய ஜனங்களை கொன்று போட்டீர்கள் என்றார்கள். நாம் என்ன பேசினாலும் என்ன யோசித்தாலும் தேவன் அதை பார்த்து கொண்டிருக்கிறார். என்ன 16:45 ஒரு நிமிஷத்தில் அவர்கள் ஜனங்களை அதமாக்குவேன் என்பதாக சொல்லுகிறார். ஏனென்றால் இவர்கள் குழப்பக்காரர்களாக இருந்தபடினால் அது தேவனுக்கு பிரியமில்லாமல் இருந்தது, வாதை மூண்டது. சில நேரத்தில் மனிதர்கள் தாம் நினைப்பது சரி என்று நினைக்கிறார்கள். சபையிலும் சரி, குடும்பத்திலும் சரி, நம்முடைய தனிப்பட்ட கோபத்தை வைத்து அதை மற்றவர்களோடு அங்கே அதை வெளிக்காட்ட கூடாது. அது தேவனுக்கு சித்தமா? வாதை தொடங்கிவிட்டது. அபிராம், ஹேராகு, குரூப் அந்த இடத்திலே அவர்கள் செய்த குழப்பத்தின் நிமித்தமாக அந்த இடத்தில் தேவன் ஒரு அழிவை உண்டாக்குகிறார். அதாவது வாதை உண்டாவதுக்கும் ஓடு சேர்த்து இந்த பூமி பிளந்து அவர்களை விழுங்குறதாக காண்கிறோம். அங்கே 280 பேர் செத்தார்கள் கோராகோடு சேர்ந்து. ஆனால் மோசே சொன்னது போல அங்கே மோசே உடனடியாக அங்கே ஆரோனுக்கு கட்டளையிடுகிறார், நீ இவர்களை தப்புவிக்கிறதுக்கு வழி செய்ய வேண்டும். ஆரோன் தூபகலத்தை நெருப்பை போட்டு ஜனங்களுக்குள்ளே ஓடிவா அல்லது ஜனங்களுக்குள்ளே ஓடிப்போ என்று அங்கே எண்ணாகவும் 16:47 நீங்கள் பார்க்கிறீர்கள். தூபகலசத்தில் அக்னியை போட்டு அதன் மேல் தூபவர்க்கத்தை போட்டார்கள், பாவம் நிவர்த்தி செய்தார்கள், வாதை நின்று போயிற்று. இங்கே 16:48 இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது. கோராகின் காரியத்தின் நிமித்தம் செத்தவர்களை விட அந்த வாதையினால் செத்தவர்கள் 14,700 பேர் என்று நீங்கள் வேதாமத்திலே நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும். இந்த நிகழ்வில் நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்? பழைய ஏற்பாட்டில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வும் நமக்கு ஒரு நிழலாக இருக்கிறது, புதிய ஏற்பாட்டில் அங்கே வருகிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். இன்று ஒவ்வொரு நாளும் சரீரப்பிரகாரமான மரணங்கள் அதிகப்படியாக உலகத்தில் நடக்கின்றது. ஒரு பக்கம் தேவனை விட்டு விலகும்படி பாவத்தினால் வரக்கூடிய ஆவிக்குரிய மரணம் என்பது அதிகமாக பெருகி இருக்கிறது. அதாவது தேவனுடைய சித்தத்துக்கு அடங்கி நடக்காதபடி தேவனுக்கு அங்கே கீழ்ப்படியாமல் நடக்கிறதுனால் அநேகர் ஆவிக்குரியவர்கள் அல்லது ஆலயத்துக்கு போகிறோம் என்று சொல்லப்பட்டவர்கள் இறக்கிறார். தேவனை விட்டு பிரிந்து போகக்கூடிய இந்த ஆவிக்குரிய அதிகமாக பெருகிக் கொண்டே போகிறார்கள். அவர்கள் இந்த மரணத்திலே ஆளாகிறார்கள். ஆவிக்குரிய மரணம் அடைந்தவர்கள், அதாவது பாவத்தில் மரித்தவர்கள், பூமிக்குரிய பிரகாரம் அவர்கள் மரிக்கும் போது அவர்கள் வேதனைக்குரிய இடத்துக்கு போகக்கூடியவர்களாகிறார்கள். அதாவது அவர்கள் பரிசுத்தமாக இல்லாதபடினாலே அவர்கள் நியாயத்தீர்ப்பிலே அவர்களுக்கு நரகத்துக்கு அவர்கள் போவார் என்பது வேதம் தெளிவாக சொல்லுகிறது. இன்று கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறதான நாம் இதை கவனிக்க வேண்டும். யார் எப்படியும் வாழ்ந்துட்டு போகட்டும், நமக்கென்ன என்று இருக்கக்கூடாது. அந்த ஆத்மாக்களில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். இயேசு தமது ஊழியர் நாட்களில் இந்த மக்களை பார்த்தார், இந்த மக்களிடத்தில் போய் பழகினார். மத்தேயு 9:31 நாங்கள் பார்த்தோமாயிருந்தால், அவர் திரளான ஜனங்களை கண்டபோது அவர்கள் போய் அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியினால் அவர்கள் மேல் மனதுருகி அவர்களை கவலையோடு பார்த்ததாக நாங்கள் அந்த வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அவர்கள் எந்த ஊரை சேர்ந்தவர்கள், என்ன படிச்சிருக்கிறார்கள், வேலைக்கு போனார்களா, எந்த சமுதாய பின்னணியைச் சேர்ந்தவர்கள், அதனை அங்கே பார்க்கவில்லை. அவர்களின் ஆத்மாவின் நிலைமை என்ன, அவர்கள் தொய்ந்து போகிறார்கள், மேய்ப்பன் இல்லாதவர்கள் என்று தேவனை விட்டு விலகி ஆவிக்குரிய மரணம் அடைந்தவர்கள் ஏராளம். பிரியமானவர்களே, இன்று உலகத்திலே பாவத்தினால் தேவனை விட்டு விலகி ஆவிக்குரிய மரணம் அடைந்தவர்கள் அநேகர். அதாவது அவர்கள் கிறிஸ்து இல்லாமல் மரித்தவர்களாக காணப்படலாம். பாவத்தின் சம்பளம் மரணம். ரோமர் 6:23 நாங்கள் பார்க்கலாம். தேவனை விட்டு விலகி போனவர்கள் உயிரோடுதான் இருப்பார்கள், ஆனால் ஆத்மாவிலே செத்து போனவர்கள், அவருடைய ஆத்மா பரிசுத்தமாக இருக்க முடியாது. கோடிக்கணக்கான எத்தனை மக்கள் ஆவிக்குரிய பிரகாரம் மரித்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே ஒரு விடயம் என்னவென்றால், ஆத்மாவிலே மறுத்தவர்கள் வசனங்களை கேட்டு மனந்திரும்பாம கூடிய வாய்ப்புகள் உண்டு. அந்த ஆத்மாவில் மறுத்தவர்கள் பாவத்தில் மறுத்தவர்கள், பாவத்தில் மறுத்தவர்கள் சரீர பிரகாரமாக மறுத்து விட்டால் அவர்கள் மனந்திரும்பாமல் மறுத்து விட்டார்கள், மனந்திரும்ப வாய்ப்பே கிடையாது என்று சினப்பத்திரிகைகள் ரேடியோ நியூஸ்லேயே நீங்கள் பார்ப்பீர்களா இருந்தால், ஆங்காங்கே யுத்தங்கள் விபத்துக்கள், எத்தனை பேர் மறுத்து கொண்டிருக்கிறார்கள். இதனை பார்க்கும் பொழுது ஒரு கிறிஸ்தவர்களாய் ஒரு காரியத்தை செய்ய கடமை உள்ளவர்களாய் இருக்கிறோம். எங்களுக்கு ஒரு கடமை உண்டு. வாதை தொடங்கின போது மோசே ஒரு வார்த்தை சொன்னார், சீக்கிரமாய் தூப கலசத்தை எடுத்து அந்த பலிபுடத்தில் இருக்கிற அக்னியை எடுத்து போட்டு போ என்று அங்கே ஆரோனுக்கு கட்டளையிடுகிறார். ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறார் என்றால், அவசரமாய் போ என்று சொல்லிடுறார். அந்நிய அக்னியை எடுத்து போடப்பட்ட பலிபுடத்திலிருந்து அக்னி எடுத்து போட்டு போ, ஜனங்களுக்குள்ளே பாவ நிவர்த்தியை செய் என்று அங்கே ஆரோனுக்கு அவர் கட்டளையிடுகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று நீங்களும் நானும் யாராக இருக்கிறோம், ஆசாரியர்களாய் இருக்கிறோம். அதாவது நாங்கள் ரட்சிக்கப்பட்டு பரிசுத்த ஆவிக்குள்ளே பரிசுத்தமாக நடக்கும் பொழுது நாங்களும் ஆசாரிய காரியங்களை நாங்கள் செய்ய வேண்டி இருக்கிறது. இது இங்கே 1 பேதுரு 2:9 உங்களால் வாசிக்கக்கூடியதாக இருக்கு. நாங்கள் எல்லாரும் ஆசாரியர்களாக இருக்கிறோம். வசனத்தில் இப்படியாக நாங்கள் வாசிக்கிறோம், தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் இருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதனாலே நாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், மனம் திரும்பினவர்கள், பரிசுத்தத்துக்கு அழைக்கப்பட்டவர்கள், அதே நேரத்தில் பரிசுத்தமாக வாழும் பொழுது ஆசாரிய கூட்டமாக இருக்கிறோம். எங்கள் மேல் ஒரு கடமை உண்டு. நம் கண் முன் பல மக்கள் ஆவிக்குரிய மரணம் அடைகிறார்கள். இங்கே நான் ஆவிக்குரிய மரணம் என்று சொல்லும் பொழுது, அவர்கள் ஆலயத்துக்கு போகிறார்கள், எல்லாவற்றையும் செய்கிறார்கள், ஆனால் அவர்களுக்கு பரிசுத்தம் காணப்பட முடியாது. ஆவிக்குரிய மரணம் அடைந்தவர்கள் சரீர பிரகாரமாக மரித்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது இவர்களின் ஆத்மா நியாய தீர்ப்புக்கு பரலோகம் போகுமா, கீழ்ப்படியாருடைய ஆத்மா பரலோகம் போகுமா, நாம் என்ன செய்யலாம்? முக்கியமாக அவசரமாக நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன? ஆரோனும் ஆசாரியர்களும் சீக்கிரமாய் ஜனங்களுக்குள்ளே ஓடி, அதாவது பிரயாசப்பட்டு, இந்த வாதை தேவனுடைய கோபம் அவர்கள் மேல் வராதபடி, தேவ கோபாக்கினை ஜனங்கள் மேல் வராதபடி 3 காரியங்களை செய்தார்கள். இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள் இருக்கிற நாம் செய்ய வேண்டிய காரியம் அவற்றிலே காணப்படுகிறது. முதலாவது, இந்த சத்தியத்தை அறியாத மக்களுக்கு சுவிசேஷத்தை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். நான் இதை நான் தயார் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது இந்த வானொலியை பற்றி நான் மிகவும் சந்தோஷப்பட்டேன். எத்தனையோ லட்சங்களுக்கு இந்த வசனங்கள் எவ்வளவு திருப்தியாக இந்த நிறுவனம் செய்கிறது. இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டிய, இங்கே வேலை செய்கிறவர்களும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டியவர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்கள் புறப்பட்டு போய் உலகம் முழுவதும் சுவிசேஷத்தை சொல்லுங்கள், சகல ஜாதிகளையும் சீசராக்குங்கள், பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தில் அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள், அப்பொழுது புறப்பட்டு போங்கள், இப்பொழுதே புறப்பட்டு போங்கள், கோ அண்ட் ப்ரீச், மோசே ஆரோனிடம் சொல்லுகிறார். எனக்கு ஆரோன் சொல்லவில்லை, எனக்கு அங்கே குடும்ப வேலை இருக்கு, வீட்டு வேலை இருக்கு, அப்படியான ஏதாவது சாட்டு போக்கு சொல்லவில்லை. மோசே ஆரோன் ரெண்டு பேருக்கும் ஆத்ம தாகம் இருந்தது. எப்படி செத்து போறாங்கள் என்ற பரிதாபம், இவங்க மரணத்தை நிறுத்தணும் என்ற ஒரு வேதனை. இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள் இருக்கிற நமக்கு எவ்வளவு அப்படியான சிந்தனை அல்லது அப்படியான கவலை இருக்க வேண்டும், யோசித்து பாருங்க. ஏனெனில் நாம் முடிந்தவரை அந்த ஆத்ம தாகம் உள்ளவர்களாய் சரீர பிரகாரமாக, ஒரு மனிதன் மறிக்கும் முன்னே அவர்கள் பாவத்தில் இருக்கிறார்கள் என்ற உணர்வோடு சத்தியத்தை, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அவர்களுக்கு சொல்ல வேண்டும். அதாவது இதை நாங்கள் வேகமாக சொல்ல வேண்டும். இன்றைக்கு உலகத்திலே நீங்கள் காண்கிற காரியம் அனைத்தும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத அல்லது அங்கே கிறிஸ்தவனாக வாழ முடியாத நிலைக்கு உலகம் தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறதை நாம் அறிவோம். அவர் ஏன் இந்த உலகத்துக்கு வந்தார், எப்படி வாழ்ந்தார், அவர் எப்படி மரணமடைந்தார், அவர் எப்படி அடக்கம் பண்ணப்பட்டார், இந்த நாளில் அவர் உயிர்த்தெழுந்தார், அந்த உயிர்த்தெழுதினால் வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் என்ன, இரட்சிப்பு என்றால் என்ன, இரட்சிப்பு என்றால் அந்த இரட்சிப்பின் மூலமாக ஒரு ஆத்மா இதை பெற்றுக்கொள்கிறது, சபை என்றால் என்ன, புதிய உடன்படிக்கை என்றால் என்ன, இவற்றை எல்லாருக்கும் சொல்ல வேண்டிய கடமை எங்கள் ஒவ்வொருவருக்கும் அங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. நாங்கள் இதற்கு எங்களை தயாராக்க வேண்டும். நாங்கள் தியானத்திலும் ஜபத்திலும் அங்கே வேதாகமத்தை பற்றி மற்றவர்களுக்கு சொல்லுகிறதிலும் நாங்கள் தெளிந்து கொள்ள வேண்டும். உலகத்தின் கதைகளில் அல்லது மாம்சத்துக்குரிய பேச்சுக்களை அங்கே பேசி எங்கள் ஆத்மாக்களுடைய நேரத்தை வீணாக்குறது அல்ல. தேவையானது இந்த சத்தியத்தை சொல்லுகிறது, அது இன்றைக்கு முக்கியமாக இருக்கிறது. வசனம் இப்படி சொல்லுகிறது, அங்கே 1 கொரிந்தியர் 9:16 சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்டா எனக்கு இடமில்லை, அது என் மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ என்று சொல்லுகிறேன். இந்த ஐயோ என்று எப்பொழுது சொல்ல வேண்டும் என்று எங்களுக்கு கலாச்சாரத்திலே தெரியும். அவ்வளவு வேதனைக்குரிய ஒரு காரியம். ஆனால் நாங்கள் அதை அக்கறை இல்லாமல் இருந்தால் எங்களுக்கு ஐயோ, நான் இத்தனை 1000 பேருக்கு சத்தியம் சொல்லிவிட்டேன் என்று மேன்மை பாராட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அது என் மேல் விழுந்த கடமை அல்ல. நாங்கள் அதை புரிஞ்சு கொள்ளணும். நம்முடன் வேலை செய்பவர்களுக்கு, சொந்தக்காரர்களுக்கு, நண்பர்களுக்கு, நம்மை சுற்றி இருக்கிறவர்களுக்கு நீங்கள் சொன்ன எல்லா நிலையிலும் தப்பாக அவர் இருக்கிறவர்களுக்கு நீங்கள் சொல்லுவதற்கு யோசிக்க வேண்டியதே இல்லை. அவர்கள் குறை நினைக்கலாம் அல்லது நிறைவாக அதை ஏற்றுக்கொள்ளலாம், அது எங்களுடைய காரியம் அல்ல. இன்றைக்கு உலகத்தின் மூட நம்பிக்கையான விஷயங்களை எப்படி பரவுகிறது, இன்னும் சொல்லப்போனால் சத்தியத்தை தப்பா போதிக்கிறவர்கள் தைரியமா அதை பிரசங்கிக்கிறார்கள். சத்தியத்தை செய்யக்கூடிய நாம் ஏன் வாயை மூடிக்கொண்டு இருக்க வேண்டும், ஏன் அமைதியாக இருக்க வேண்டும்? உண்மையை உரைக்க உரக்க நாங்கள் சொல்றதுனாலே அநேகருக்கு அது இருதயத்திலே பதியக்கூடியதாக உண்டாகும். சத்தியத்தை சொல்லும் வேலை அது நமது கடமை. கேட்க மாட்டேன் என்று அது அவனது விருப்பம், சொல்ல வேண்டியது நம்முடைய கடமையாயிருக்கிறது. அறிவிக்காவிட்டால் அது எனக்கு ஐயோ என்பதைத்தான் முதலில் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். வாதியை நிறுத்த ஆரோன் போனார், நிறுத்தினாரா? ஜனங்கள் அழிந்து போவார்கள், இது முதற்காரியம். ஒருவேளை சுசேஷத்தினால் கீழ்ப்படிந்த நியாய தீர்ப்பு நாளிலே தேவா கோபாக்கினி அவர்கள் மேலே வராது. நாங்கள் அவர்களை தப்புவிக்கிறோம், நாங்கள் தப்புவிக்க இன்னும் முயற்சி செய்ய வேண்டியதாக இருக்கிறது. ஆகவே சத்தியத்தை சொன்னதினாலே தேவ கோபாக்கினையின்று தப்புவிக்கிறோம். ஒரு கூட்ட ஜனங்கள் அல்லது பல லட்ச ஜனங்களை நாங்கள் தப்புவிக்கிறோம். அவருடைய இருதயத்தை மனந்திரும்ப தெலுக்கு ஏதுவாக நாங்கள் வழிநடத்துகிறோம். ஒருவர் தப்பிக்கொள்ள ஏதுவாக இருக்கிறது, இது ஒரு காரியம். இரண்டாவது, தூபகலசம் என்பது பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டது, புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற ஒன்று. அது ஒரு நிழல், தூபகலசம், தூபவர்க்கம் என்கிறது ஜபத்தை குறிக்கிறது. பாவத்திலிருந்து ஆத்மாக்களை மனத்திருப்பி மீட்கப்பட்டு வரும்படியாக, அல்லது பாவத்திலிருந்து ஆத்மாக்களை சத்தியம் கேட்கிறதுக்கு வாஞ்ச உள்ளவர்களாக, அல்லது கேட்க செய்கிறதுக்கு நாங்கள் ஜெபிக்க வேண்டும். ஜெபம் அவர்களுக்கு விடுதலை உண்டாக்கும். ஆமேன். ஆமாம், இது நம்முடைய கடமை. பவுல் எபேசியர் புத்தகத்தில் எழுதும்போது, எபேசியர் முதலாம் அதிகாரம் 19

கண் கொடுக்கணும், ஜெபம் பண்ணுகிற இந்த ஜெபம் பண்ணுகிறதற்காகத்தான் இந்த பிரகாசம் உள்ள மனக்கண் கொடுக்க வேண்டும் என்று அவர் கேட்கிறார். அங்கே அவரே சொல்லுகிறார், நான் நட்டேன், அப்பலோ நீர் பாய்ச்சினார், தேவனே விளைய செய்கிறார். ஆ, நாங்கள் சுவிசேஷத்தை சொல்லலாம், நான் நட்டாலும் இன்னொருத்தர் வந்து வசனத்தை சொன்னாலும் விளைய செய்கிறது யார்? தேவனே இதற்கு, தேவனே இதை செய்கிறார். அதற்கு நாம் செய்ய வேண்டியது நிறைவான ஜபங்கள். தேவனே இதை செய்கிறார். அப்போ ஊழியத்துக்காக இந்த மக்கள் மனம் திரும்பும்படியாக ஊக்கமாக ஜெபிக்கிறோம். நாம் தேவனே இந்த உலகத்தில் அநேக பாவியான மக்கள் இருக்கிறார்கள், அவர்களை திருப்பி கொண்டு வருவது அது தேவனுடைய வேலை. சத்தியத்தை சொல்லாமல் ஜெபித்தால் அது பிரயோஜனம் கிடையாது. நாங்கள் சத்தியத்தை சொல்வதற்கு தோடு அதே போல நாங்கள் ஜெபிக்கவும் வேண்டும். சத்தியத்தை சொல்லணும், மக்கள் சத்தியத்தை அறிந்து கீழ்ப்படிய வேண்டும், மனம் திரும்ப வேண்டும், அவர்களை அங்கே அப்பொழுது வெளியே செய்கிறார். பிரகாசமுள்ள மனக்கண்ணை அவர்களுக்கு நீங்கள் ஆண்டவரே கொடுக்க வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறார். நாங்களும் அதுக்காக ஜெபிக்க வேண்டும். அப்போஸ்தலனுடைய பவுல் ஏறக்குறைய 13 நிர்வாகங்களை எழுதியிருக்கிறேன். அவர் எபேசு சபைக்கு சொல்லும்போது ஒரு வார்த்தை சொல்லுகிறார், பாருங்க, எபேசியர் 6 உங்கள் வேதாமத்தை நாங்கள் திருப்பிக் கொள்வோமானால், எபேசியர் 6:20 நாம் தைரியமா என் வாயை திறந்து சுவிசேஷத்தின் ரகசியத்தை அறிக்கிறதற்கு வாக்கு எனக்கு கொடுக்கும்படி எனக்காக முன்னப்பிப்பம் பண்ணுங்கள். பாருங்க, அவர் 13 நிர்வாகங்களை எழுதியிருந்தார். அவர் ஒரு நல்ல தரமான ஒரு அப்போஸ்தலன், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அப்போஸ்தலன், மிகுந்த ஊழியங்களை செய்தவர். ஆனால் அவர் அங்கே தன்னை தாழ்த்துகிறேன், அவர் தனக்காக ஜெபிக்க சொல்லுகிறார். நான் ஏற்கனவே சொன்னது போல பல ஆயிரங்களுக்கு நான் ரட்சிப்பு செய்தியை சொன்னேன், அப்படி செய்தேன், இப்படி செய்தேன் என்று சொல்வதல்ல. பவுல் சொல்லுகிறார், நான் தைரியமா என் வாயை திறந்து சுவிசேஷத்தின் ரகசியத்தை அறிவிக்கிறதற்கு அங்கே வாக்கு வல்லமையை கொடுக்கும்படி எனக்காக விண்ணப்பம் பண்ணு என்று அங்கே அவர் மக்களிடம் கேட்கிறார். இன்றைக்கு ஊழியம் செய்யக்கூடிய சில பேர், நம்ம வருஷமா ஊழியம் செய்யக்கூடிய சில பேர், எனக்கு எவ்வளவு வசனம் தெரியும், எனக்கு எவ்வளவு அனுபவம் தெரியும், எனக்கு எவ்வளவு காரியங்களை நான் விளக்கம் சொல்ல முடியும் என்று தங்களுக்குள்ளேயே பெருமையாக கூறி சொல்லுகிறார்கள். ஆனால் பவுல் எவ்வளவு தாழ்மையாக சொல்லுகிறார், பாருங்கள், நான் தைரியமாக சத்தியத்தை சொல்லும்படி சபையாரே எனக்காக விண்ணப்பம் பண்ணுங்கள் என்று அவர் அங்கே தாழ்மையாக அங்கே கேட்கிறார். அப்போ நான் ஊழியத்துக்காக, ஊழியம் செய்பவர்களுக்காக என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். தேவனே, மனம் திரும்ப அநேகர் உண்டாகட்டும், சத்தியத்தை அறியாத மக்கள் மனம் திரும்ப வேண்டும், பாவத்தில் இருக்கிற மக்கள் மனம் திரும்ப வேண்டும், சத்தியத்தை அறிந்து கொள்ளும் வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்க வேண்டும். எப்படியானது இந்த உலகத்திலிருந்து, பாவத்திலிருந்து அவர்கள் மீண்டு வர நாங்கள் ஜெபம் செய்ய வேண்டும். இது 2வது காரியம். 3வது காரியம், இப்போ அந்த இரண்டையும் நாங்கள் இப்போ பார்த்தோம். கிறிஸ்துவுக்குள் இல்லாதவர்கள், சத்தியத்துக்குள் இல்லாதவர்கள் நாம் சுவிசேஷத்தை சொல்லுகிறோம், அவர்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம். ஏனென்றால் தேவனுடைய கோபாக்கினை அவர்களுக்கு வந்துவிடக்கூடாது. அவர்களில் இருக்க எங்களுக்கு உண்டாகிற அன்பின் நிமித்தம் நாங்கள் அதை செய்ய வேண்டியதாக உள்ளது. அவர்கள் அங்கே விழுந்து போகக்கூடாது. அங்கே எந்த ஒரு காரியத்திலையும் தேவனை சேர்ந்து வரக்கூடியதாக நாங்கள் அங்கே அவர்களுக்கு நாங்கள் உதவி செய்ய வேண்டும். அப்படியானால் சகோதர சகோதரிகளே, சபைக்குள் வாழ்கிறவர்கள் அவர்கள் எல்லோரும் தேவனுடைய அன்பும் கிருபையும் அவர்களுக்கு இருக்குமா என்று நீங்கள் ஒருவரே கேட்கலாம். சபைக்குள் இருக்கிறவர்கள் வாழ்கிறோம் இல்லையா, அவர்கள் மேல் எப்பவுமே தேவனுடைய கிருபையும் அன்பும் இருக்குமா? எப்படி அதை நம்ம கேட்போமா? இருந்தால் கிறிஸ்துவுக்குள் வாழுகிறவர்களும் கூட சில நேரத்தில் தேவனுடைய கோபாக்கினைக்கு பாத்திரராக மாற வாய்ப்பு இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது.

0: எபிரேயர் 19:27 கவனித்து பார்த்தீர்களானால், நியாய தீர்ப்பு என்று பயத்தோடு எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோப்பாக்கினையுமே இருக்கும் என்று யார் அங்கே தேவ வசனம் சொல்லுகிறது. சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாயிருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் நாங்கள் மிகுந்த கவனமாக வேதாகமத்தோடு இசைந்து நாங்கள் செல்ல வேண்டியவர்களாயிருக்கும். சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு மனப்பூர்வமாக பாவம் செய்கிறவர்களை குறித்து இங்கே பேசுகிறார். புதிய உடன்படிக்கை அறிந்த பாவம் செய்யும் இவர்கள் அங்கே அவர்களுக்கும் அங்கே மன்னிப்பு கிடையாத பொழுது அவர்கள் நரகத்துக்கு போகிறார்கள். ஏன் அவர்கள் கீழ்ப்படி அவர்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கிறதே இல்லை. சபைக்குள் ஒருவர் கெட்டுப்போனால் பாவத்தில் விழுந்த அவரை அந்த சபையில் இருக்கிற இன்னொரு விசுவாசி அவரை மீட்கிறதுக்கான முயற்சி எடுக்க வேண்டும். அவரை அதோடு அவரை மீட்டு அவரை பழைய நிலைக்கு கொண்டு வரக்கூடியதாக அவர் ஜெபத்தோடு வசனத்தை ஆறுதலாக அமைதியாக அன்பாக சொல்லி அவரை திசை திருப்பலாம். இங்கே இவரே 19:24-25 வசனங்களை வாசிப்பீர்களாயிருந்தால், ஒரு சபை அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் ஏவப்பட வேண்டும். நற்கிரியை செய்ய வேண்டும், அன்பு பாராட்டணும், ஒருவரை ஒருவர் கவனிக்க வேண்டும். சபையின் பின்னால் அங்கே கடைசி பகுதியில் இருந்து கொண்டு அங்கே நடக்கிற காரியங்களுக்கு விமர்சனம் சொல்வது அல்ல, பிந்தி வருவர்களை பற்றி விமர்சனம் சொல்வது அல்ல, அதற்கான காரணங்களை விசாரித்து நம்மால் செய்யக்கூடிய உதவி செய்ய வேண்டும். மாம்சமான காரியங்களை அல்ல, ஆவிக்குரிய குறைகளை புத்தி சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும். சில சபைகளில் ஒருவர் பெயர் இன்னொரு பேருக்கு தெரியாத நிலையில் நான் அறிவேன். அங்கே சிலருடைய பெயர் சிலருக்கு தெரியாது. அவர்கள் சொன்னால் அது புதிய ஆளாக அவர்கள் யார் என்று கேட்கிற அளவுக்கு அவர்கள் இருக்கிறதை அறிவேன். ஒரு சபையில் பெயர்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்க வேண்டும். சபையில் உள்ளவர்கள் சேர்ந்து ஜெபிக்க வேண்டும். சபையில் உள்ளவர்கள் பாவத்தில் விழுந்து போகும் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். முதலாவது நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவது மற்றவர்கள் எப்படியாவது அதிலிருந்து தப்பிக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அங்கே அவர்கள் ஜீவனை அடையும்படி கிறிஸ்துவின் அன்பை தேவனுடைய அன்பை புரிந்து கொள்ளவும் பரிசுத்தாவியானுடைய வார்த்தையின்படி நடக்கவும் பொறுமையோடு வழிநடத்த வேண்டும். நாங்களும் எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இவற்றை நாங்கள் செய்யும் பொழுது நாங்கள் ஒரு கிறிஸ்தவனுக்கு வேண்டிய முக்கியமான கடமைகளை குறித்து நான் சில காரியங்களை கூறினேன். இதில் அநேக காரியங்கள் உண்டு. அவற்றை நாங்கள் ஒவ்வொன்றாக நாங்கள் செய்து வரும் பொழுது அநேக ரட்சிக்கப்படாதவர்களையும் ரட்சிக்கப்பட்டு விழுந்து போனவர்களையும் நாங்கள் காப்பாற்றுவதற்கு ஏதுவாயிருக்கும். இதற்கு அதிகமான ஜெபமும் அதிகமான வேத தியானங்களும் எங்களுக்கு வேண்டும். அதற்காக இந்த சங்கமம் போன்ற, நான் மீண்டும் சொல்லுகிறேன், சங்கமம் போன்ற இந்த நிறுவனங்கள் எவ்வளவு உதவி செய்கிறது என்பதை நினைக்கும் பொழுது பெருமையாகவும் இருக்கிறது, அதே நேரத்தில் சந்தோஷமாக இருக்கிறது. தேவன் தாமே இந்த காரியங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கத்தான தகப்பனே, சுவாமி, இந்த வேளையிலே ஆண்டவரே இந்த தருணத்தை கொடுத்த உமக்கு நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்தை நாங்கள் கற்கிறோம், ஆனால் சிலவற்றை நாங்கள் கைவிட்டு விடுகிறோம், ஏனோதான் ஒன்று விட்டு விடுகிறோம். ஆனால் நாங்கள் நிச்சயமாகவே தேவனிடத்தில் பெற்றதை இன்னொருவருக்கு கொடுக்க வேண்டும். நிறை குடம் தளம்பாது. அதனாலே நாங்கள் நிறைவாக பெற்ற காரியங்களை அங்கே பெருமையாக பேசி அடிக்காதபடிக்கு மற்றவர்களுக்கு இந்த காரியங்களை சொல்லி அவர்களையும் ரட்சிப்புகளை வழிநடத்த வாஞ்சியை கொடுக்கும், ஆர்வத்தை கொடும், ஆத்தும ஆதாயத்தை எங்கள் உருவத்திற்கும் அதிகமாக கொடும். எங்களை நீர் பாதுகாத்துக் கொள்ளும். இந்த இந்த இந்த காரியங்களை செய்கிறதுக்கு மிக முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிற இங்கே இருக்கிற ஒவ்வொரு நிர்வாகத்தினர்களையும் ஆசீர்வதியும், அவருடைய குடும்பங்களையும் ஆசீர்வதியும், அவர்களுக்கு வேண்டிய தேவைகளை சந்தித்துக் கொள். அதுக்கு மேலாக ஆண்டவர் எப்பொழுதும் உமோடு இணைந்து உமக்காக ஊழியம் செய்கிறவர்களுக்கு அங்கே சத்ருவின் போராட்டங்கள் மிகுந்ததாக இருந்தாலும் அந்த எல்லா போராட்டங்களும் இந்த இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களும் இங்கே இதை நடத்துகிறவர்களும் என்னோடும் கூட இருப்பதாக நீரை ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும் வழி நடத்தியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென்
1: ஆமென் ஆமென். நன்றி பாஸ்டர் நைல்ஸ். இன்றைய நாளில் எபேசியர் 5:6 எடுத்து கீழ்ப்படியாத பிள்ளைகளை கோவாக்கினை வரும் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும். கீழ்ப்படைந்தவர் மட்டும்தான் பரலோகம் செல்லலாம். அதாவது முறுமுறுக்கிறவர்கள் கலகம் செய்வதெல்லாம் தேவன் கோப ஆக்கின வந்து பூமி பிளந்து அதற்கு சிறை போவார்கள். அடுத்து இந்த பரிசுத்தமான வாழ்க்கை வாழும்னு சொன்னீங்க. சத்தியத்தை அறியாத மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று சொல்ல சொன்னீங்க. அது மிகவும் ஒரு ஆசீர்வாதமாக சொல். காரணம் இந்த சங்கம வானொலியும் கூட சங்கம வானொலி நித்திய வெளிச்சம் வார்த்தை வெளிச்சம் சனி ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற உபவாச கூட்டங்களை கூட நாங்கள் தெய்வ செய்தியை கொடுக்குறோம், பாடலை கொடுக்குறோம், ஆராதனை செய்கிறோம், கேள்வி பதில் நிகழ்ச்சி சாட்சிகள் வேதபடம் எல்லாம் நடத்துகிறோம். காரணம் இந்த உலகத்தில் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும், ஆண்டவரை சொந்த இரட்சராக ஏற்றுக்கொள்ள வேண்டும், வருகையில் எல்லோரும் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று தாகத்தோடு வாஞ்சியோடு சங்க வானொலி நிலையம் 24 மணி நேரம் செயற்படுகின்றது. அதுக்காக நன்றி. அது மட்டுமல்ல இந்த செய்தியெல்லாம் 97 ரேடியோ மூலம் இன்றைய நாளில் உங்களோட செய்தியை கூட 2012 கேட்டுக்கொண்டிருக்கிறார். அதுதான் ஆச்சரியம் கத்திரிக்க தோதும். 2012 உலகம் முழுவதும் உள்ள விசுவாசிகள் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அதுக்காக நன்றி சொல்றேன். நல்ல ஒரு செய்தியை கொடுத்து பிரகாசம் உள்ள கண்கள் இருந்தால் வேதம் வாசிக்கவும் ஜெபம் பண்ண வேண்டும். அதுக்குத்தான் நான் கண்ணை கொடுத்துருக்கான்னு சொன்னீங்க. அருமையான வெளிப்பாடை கொடுத்தீங்க பாஸ் நாய்ஸ். மிகவும் ஆசீர்வாதம் இருந்தது. இந்த செய்தி மறு ஒளிபரப்பிலே போகும்பொழுது அநேகர் கேட்பார், கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வார். கத்தர் உங்களை ஊழியங்களை தேவன் ஆசீர்வதிப்பதாக. அது ஒரு பிறந்த பந்துஜனுக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் தான் அநேக ஊழியர்களை இந்த சங்கம வானொலியை கொண்டு வந்து தொகுத்து தேவனுடைய வார்த்தையை கொடுக்கவும் ரட்சிக்கப்படாத மக்களை ரட்சிக்கவும் அவர் வழிநடத்துகிறார். அவரை தேவன் ஆசிரியப்பாராக. தொடர்ந்து கர்த்தர் உங்களையும் ஊழியங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் உற்றார் உறவினர்களையும் பேர பிள்ளைகளையும் தேவன் அப்படி விதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன்
0: ஆமேன் ஆமேன். தேங்க்யூ.
1: வெல்கம். இதுவரை நேரம் செய்து கொடுத்த பாஸ்டர் நைல்ஸ் காபர் ஒன்டாரியோ. அருமையான ஒரு செய்தி. மறுவழப்பிலே கேட்டு பாருங்கள். நாங்கள் தொடர்ந்து முடிவு ஜெயத்துக்கு போகிறோம். இன்றைய நாளில் முடிவு ஜெயத்து சிஸ்டர் ரஜினி அலங்காரம் கொடுக்க போகிறோம். இன்றைய நாளில் இந்த வார்த்தையின் வெளிச்சம் தொடக்கம் முதல் முடியும் வரை எந்த தடைகள் வராதபடி ஆவியானவர் வழி நடத்தினதுக்கான நன்றி. இன்று இந்த தேவ வார்த்தை எல்லாம் மிக மிக ஆசீர்வாதம் இருந்தது. இந்த தேவ வார்த்தையின் மூலம் அநேக காரியங்களை நாங்கள் கற்றுக்கொண்டோம். இந்த பொக்கிஷங்களை நாங்கள் கற்றுக்கொண்டோம். அதுக்காக தேவை நன்றி சொல்லுவோம். நன்றி சொல்லுவோம். நன்றி பிரசோசர் ரஜினி. சிஸ்டர் பிரசோசர் ரஜினி அலங்காரம். சிஸ்டர் டோலி.
2: நன்றி நன்றி எஸ்வே. நன்றி அப்பா. இவ்வளவு நேரம் அப்பா உங்களோட ஜீவனுள்ள வார்த்தையை நாங்க பகிர்ந்து கொடுத்த ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் ஆண்டவரே நீங்க பேர் சொல்லி அழைத்து வந்த மக்கா பிதான அன்புக்கு நான் நன்றி செலுத்துறேன் அப்பா. ஒவ்வொரு வார்த்தையில நாங்க கேட்பது மட்டுமல்ல ஆண்டவரே, அதுபடி ஜீவிப்பதற்கானவரே யாவருக்கும் ஒரு பெரிதான கிருபையும் அன்பையும் கூட அபிஷேகத்தை நிரப்பி வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. நேற்றும் இன்றும் என்றும் உயிருள்ளவராக எங்கள் மத்தியில் இருந்து உங்களோட வார்த்தைகளை அனுப்பி எங்களை குணமாக்கி எங்களுக்கு ஆண்டவரே புதிய ஜீவனை கொடுக்கிற உங்களோட மகா பிரிதான அன்புக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. நான் பேராக கூறாம இருந்தாலும் ஒவ்வொருதும் வந்தவர்களை நீங்க நோக்கி பார்க்கிறீர்கள். அவர்கள் ஆண்டவரே கொடுத்த ஒவ்வொரு வார்த்தையிலும் ஆண்டவரே நாங்கள் அதுபடி ஜீவிப்பதற்கு எங்களுக்கும் பெரிதான ஒரு அன்பையும் கிருபையும் கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். உங்க நீங்க வாக்கு தத்தம் செய்த அந்த வாக்கு தத்தங்களை நாங்கள் இறுகி பிடித்து ஆண்டவரே உன்னதமான மறைவில் இருக்கிற சர்வ வல்லவருடைய நிழலில் தங்கக்கூடியதாக நீங்க எங்களுக்கு நிழலாக இருந்து இன்று வரையும் இந்த சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சத்துல வார்த்தையின் வெளிச்சத்துல இன்றைக்கு வார்த்தையை கொடுத்து எங்களை உயிர்ப்பித்த உங்க மகா பிரதான அன்புக்கு நன்றி செலுத்துறேன். அப்பா மைந்திரனையா காண்டி வருகிறேன். அவர் இரவும் பகலும் எந்த நேரம் வேண்டவரே நேரத்தை பார்க்காத வண்ணமாக காலம் 4 மணிக்கு முதல் எந்திரிச்சு அபிஷேக உபவாச அபிஷேகம் ஊழியத்தை நடத்துற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். அப்பா அவர் இன்னும் அதிகமாக உங்கள் இரத்த கோட்டைகளை மறுத்தி வைத்து உங்களோட சித்தத்தின்படி நடப்பதுக்கானவரே யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜபிக்கிறேன். அபிஷேக ஊழியத்தை எங்களுக்கு திறந்து கொடுத்த பிரதர் லெஸ்லி சிஸ்டர் ரீட்டா அவர்கள் செய்யற ஒவ்வொரு ஊழியத்தை நீங்க கண்ணோக்கி பாக்குறீங்க. அப்பா ஒன்றுமே வீண் போகாத வண்ணமாக எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டு இருக்கிற மகா கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். கவி கவிந்தா வந்தார்கள் அப்பா, அவர்களை மாண்டவரே அங்க போயிட்டாங்க, இருந்தாலும் அவங்க வந்து செலவிச்சு அந்த டைமை கொடுத்து எங்கள் மத்தியில் வந்து ஆண்டவரே அந்த அன்பை ஊற்றி கொண்டு அந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். அப்பா நன்றி இயேசுவே, நன்றி நன்றி நன்றி. பாடுகளை பாடின சிஸ்டர் கருணா, சிஸ்டர் கிரேஸ், அவர்களை மாண்டவரே உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. உங்களோட போக்கிலும் வரத்திலும் அவங்க கூட இருந்து அவங்க செய்யற எல்லா ஊழியத்திலையும் கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன். பாஸ்டர் நேலுக்காண்டி வருகிறேன் அப்பா, அவர் இப்பொழுது கொடுத்த அந்த வார்த்தை பாவிகளை ரசிக்க வந்தவரே அந்த பாவிகளுக்காண்டி தான் இந்த சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சத்தை திறந்து கொடுத்தீர்கள். வானொலி மூலமாக கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு புதிதான அற்புதத்தை நடத்தும்படியா ஜெபிக்கிறேன். அப்பா ரசிப்பு உங்களிடத்திலும் இருந்து மட்டும்தான் வரக்கூடியதா இருக்கிறது. அப்படியே உங்களுக்குரியவர்களை சிந்திப்பதற்கும் உங்களை குறித்து அதிகமாக ஆண்டவரை அன்பு செய்வதற்கு இந்த மக்களை ரசிக்க நான் ஜெபிக்கிறேன். அப்பா வார்த்தை மூலமாக உங்களை அபிஷேகத்தை அனுப்பி வழிநடத்தி கொண்டு வர்ற கிருபைகளுக்கு நன்றி. இன்று மட்டும் இப்பொழுது இவ்வளவு நேரம் அங்க கூட இருந்து எங்களை நடத்தி உங்களை பரிசுத்தமான ஆவிக்கு நான் நன்றி செலுத்துறேன். அப்பா உன்னதமானவரே, அப்பா உங்களால மட்டும் தங்களை எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம். அப்பா நீர் எங்களுக்கு ஒத்தாசை அனுப்பி எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிற ஒவ்வொரு கிருபைக்கும் அபிஷேகத்துக்கும் நன்றி செலுத்துறேன். நீங்க அழைத்த அழைப்புக்கு நாங்க பாத்திரராக அப்பா உங்களுக்கு உங்கள் சித்தத்தின்படி அணிவரே. நீங்க பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். நாங்களும் எல்லா விதத்திலும் பேச்சிலும் கிரியையிலும் நடக்கையிலும் உடுப்புகளிலும் ஆண்டவரே எல்லாவற்றிலும் உங்களுக்குரியவராக இன்னும் அதிகமாக மாற்றும்படியா ஜெபிக்கிறேன். இந்த நேரத்தை எங்களுக்கு தந்து ஆசீர்வதி தந்த கிருபைகளுக்கு நன்றி. நீர எங்களுக்கு வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறீர். ஆனப்படி ஆண்டவரே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதன் நீதியன் தேடும் பொழுது நாங்கள் கேட்கறதுக்கு அதிகமாக நீங்க எங்களை கொடுத்து ஆசீர்வதி கொண்டு வருகிற கிருபைகளுக்கு நன்றி செலுத்தினை தாழ்த்தி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் ஜெபித்து யாவரே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் என் இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன் ஐயா,
1: ஆமேன்.
3: இயேசு கிறிஸ்துவில் சங்கமம் @gmail.com வெப்சைட் www.sangamam.com சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

பாடல்களை நீங்கள் கேட்டு ஆசீர்வாதம் பெற்றிருப்பீர்கள் என்று நம்புகிறோம். ரோஹித் ரெக்கார்டிங்ஸின் MP3 வெளியீடுகள் ஆவிக்குரிய பாடல்கள் அடங்கிய ஹோசன்னா பாகம் 1, 2 மற்றும் 3, பழைய பாடல்கள் அடங்கிய நம்பிக்கையின் கீதங்கள் பாகம் 1 மற்றும் பாகம் 2. நீங்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த புதிய ஆடியோ CD ஹோசன்னா பாகம் 17. இது ரோஹித் ரெக்கார்டிங்ஸின் புதிய வெளியீடு. புத்தம் புதிய பாடல்களும் பாரம்பரிய பாடல்களும் அடங்கிய இந்த ஆடியோ CD-யை வாங்கி கேட்டு மகிழ்ந்து கர்த்தரின் ஆசீர்வாதத்தை பெறுங்கள். எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: ரோஹித் ரெக்கார்டிங்ஸ், நம்பர் 4, கெனால் தெரு, கீழ்ப்பாக்கம் கார்டன் காலனி, சென்னை 600010. தொலைபேசி எண் 2646-07-19, 2646-04.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள்

0: 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.
1: அவரை துதிக்க துதிக்க, அவரை பாட பாட, அதிலே இருக்கின்ற மகிமை, ஒரு சந்தோஷம் நமக்கு எதிலே கிடைக்க? Where it can be possible you to and I to be get, there is no any way in this world except His presence. This is the presence of God. அவரை நாம் துதிப்போமா?
2: துதிகளின் பாத்திரனே, திருசித்தம் போல் நடத்தி துஷன

நான் நம்பியிருக்கிற நம்முடைய துருகம் அவரே, நான் நம்பியிருக்கிற துருகம் அவரே, நான் நம்பியிருக்கிற கேடகம் அவரே, என்

கரங்களை தட்டி உயிருள்ள நாள் வரைக்கும் உம்மை துதிப்பேன் ஆண்டவரே, உம்மை பாடுவேன். நீரே ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர் என்று சொல்லி கரங்களை தட்டி நம்முடைய தேவனுக்கு மகிமை செலுத்துவோம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒளிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒளிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்

இயேசப்பா, உருமாற்றுகிற இடம் உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே. என்னுடைய சுபாவங்கள் மாறுகிற இடம் உம்முடைய சமூகம் ஆண்டவரே. எங்களுக்குள்ளாக இருக்கிற மாம்ச சாயல் முற்றிலுமாய் மாறி உம்முடைய மகிமனின் சாயல் எங்களுக்குள் கடந்து வரட்டும் ஆண்டவர்.

0: என்னை படைக்கி அர்ப்பணிக்கிறோப்பா,
1: படைக்கிறே
0: ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவன் ஆசீர்வதிப்பீராக. அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தேவனுடைய ஆசீர்வாதத்தின்

0: இயேசுவின் அற்புதத்தின் வல்லமையை அனுபவித்து சுகம் பெற்று இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு கேரளாவில் உள்ள பாரசாலையில் இயேசுவுக்காக அநேக ஊழியங்களையும் ஊழியக்காரர்களையும் கட்டியெழுப்ப காரணமாகவும் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு ஆசீர்வாதமாகவும் இருந்த பெங்களூர் ஃபுல் காஸ்பல் ஏஜி சபையின் அங்கத்தினராகிய சகோதரி பியூலாவின் பெற்றோரும் சகோதரர் இயேசுதாசின் மாமன் மாமியார் ஆகிய காலம் சென்ற திரு பி செல்லையன் மற்றும் திருமதி சரோஜினி அவர்களுக்கு இந்த ஒலிநாடாவை அர்ப்பணிக்கிறோம். இந்த பாடல்கள் நிச்சயமாகவே உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என விசுவாசிக்கிறோம். இப்பொழுது பாஸ்டர் ரெவரண்ட் டட்லி தங்கையா அவர்கள் ஜெபிப்பார்கள்.
1: மியூசிக் மைண்ட்ஸ் தயாரித்து உலகமெங்கும் வெளியிடும் அப்போஸ்டல் பால் தங்கையா மற்றும் மகன் பாஸ்டர் சமி தங்கையா பாடியிருக்கும் அவர்களது 16 வால்யூம் சிடி அக்கினி ஆராதனை அறிமுகப்படுத்துவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். மியூசிக் மைண்ட்ஸ் MD மிஸ்டர் வின்சென்ட் ஜார்ஜ் அவர்கள் மற்றும் அவர்களது சகோதரர்கள் மிஸ்டர் சகாயராஜ் மற்றும் மிஸ்டர் ராபின் அவர்கள் இந்த சிடி தயாரிப்பதில் காட்டிய ஆர்வம், அவர்களது ஊக்கம் மற்றும் இதை சிறப்பாக எடுத்த முயற்சிகளுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். சிடியில் அருமையாய் செபித்திருக்கும் ரெவரன் டி மோகன் ஐயா அவர்களுக்கு இயேசுவி நாமத்தில் நன்றி செலுத்துகிறோம். சிடியில் அருமையாக இசை அமைத்திருக்கும் அகஸ்டின் பொன் சீலன் அவர்களுக்கும் பாடல்கள் எழுத உதவிய

0: என்னுடைய குடும்பத்திற்கும் திருச்சபைக்கும் போதகர்களுக்கும் சிஸ்டர் சுமதி ஜெயக்குமார், பிரதர் இயேசுதாஸ், சிஸ்டர் பியூலா இயேசுதாஸ், பிரவீன் குணா டேவிட், செல்லப்பாங்கள் நிலோஜ் மற்றும் ஜியானாவிற்கு ரிவரன் பால் தங்கியாவின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். சிடி கவரை வடிவமைத்த பிரீத் கெனட்டுக்கும் ஆண்டவரின் நாமத்திலே நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலே கூட விசேஷமாய் ரிவரன் பால் தங்கி அவர்களுடைய பேரப்பிள்ளைகள் மலக்காய் ஜேம்ஸ், ஜோஷாயா பால் மற்றும் நேபன் தங்கையா மிக்கி அவர்களை நினைவு கூர்ந்து ஆண்டவருக்கு கோடி நன்றி செலுத்துகிறோம். ஜெபிப்போமாக. ஆண்டவராகிய இயேசுவே, பிதாவினுடைய மலர்பாதங்களை உம்முடைய மகத்துவம் உள்ள நாமத்தினாலே நோக்கி பார்க்கிறோம். பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ள மாட்டாது, நான் என் திருச்சபையை கட்டுவேன் என்று நீர் முழங்கிய அந்த வீர வார்த்தைகளை இந்த நேரத்திலே ஞாபகப்படுத்துகிறோம். உலகத்துக்குள்ளாய் உம்முடைய அபிஷேகத்தை கட்டவழ்த்து தேவனால் மகிமையாய் பயன்படுத்துகிற ரெவரன் பால் தங்கி அவர்களுடைய இந்த ஒளிநாடாவுமே ஒரு பலத்த அக்கினி அபிஷேகத்தை நீர் கட்டவிழ்த்திருக்கிறதற்காக நன்றி ராஜா. இந்த பாடல்கள் போகிற இடமெல்லாம், திருச்சபைகளாய் இருந்தாலும் சரி, பெரியதான கூடுகைகளாய் இருந்தாலும் சரி, சாதாரண வீடுகளாய் இருந்தாலும், தனிப்பட்ட வாழ்க்கைகளாய் இருந்தாலும், ஒரு பலத்த தேவனுடைய அக்கினி பிரசன்னத்தை ஆண்டவரே அவர்கள் அறிந்து அனுபவித்து உணர தேவனுடைய ஆவியானவர் கிருபை செய்கிறதற்காக நன்றி ராஜா. இந்த பாடல்களுக்கு பல மணி நேரம் ஜெபம் ஏறெடுக்கப்பட்டிருக்கிறது, ஜெபம் முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதனுடைய விளைவாக ஒரு பலத்த அக்கினி இதற்குள்ளாய் மறைந்து காணப்படுகிறது. இதை நீர் வெளிப்படுத்தி கட்டவிழ்த்து திருச்சபைகள் வளரத்தக்கதாய், கோடிகள் உம்முடைய அன்பை ருசி பார்க்கத்தக்கதாய் ஆசீர்வதிப்பீராக. பிதா குமாரின் பரிசுத்தாவின் நாமத்திலே நர்மையான ஒளி நாடாவை திருச்சபை வளர்ச்சிக்கென்று தேவனுடைய அக்கினி பிரசன்னத்தை கட்டவிழ்க்க இயேசுவின் நாமத்திற்காய் பிரதிஷ்டை பண்ணி வெளியிடுகிறோம் சிவனுள்ள நல்ல பிதாவே.
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350.

0821 சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 4169175826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம், சங்கமம், சங்கமம், இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

துதிகளுக்கு மத்தியிலே வாசம் செய்கிறேன். எங்கள் தெய்வமே அப்பா, உமை நன்றியோடு கூட நாங்கள் ஆராதிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியின் ஆரம்பம் முதல் முடிவு பரியந்தம் நீர் எங்கள் மத்தியிலே பிரசன்னராய் இருந்ததற்காய் நன்றி. ஆண்டவரே, இப்பொழுதும் எங்களோடு கூட சேர்ந்து உமை துதித்து ஆராதனை செய்த உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். என்னை துதிக்கிற எந்த ஸ்தானத்திலும், என்னை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் இறங்கி வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் இப்பொழுதும் துதித்த உம்மை மகிமைப்படுத்தின ஒவ்வொரு பிள்ளைகளையும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் நீரே உம்முடைய கரத்தை தொட்டு ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய நாமம் அதன் மூலமாய் மகிமைப்படுவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.

கணவனை இழந்து சொந்த பந்தங்களை துறந்து தன் நாட்டில் இருந்து யூதயா நாட்டிற்கு வந்த ரூத் என்ற இளம் விதவை தனக்கு அடைக்கலம் தேடி போவாஸ் என்ற செல்வந்திட வருகிறாள். போவாஸ் உமது நேசத்தின் அடையாளமாக போர்வையால் என்னை மூடும் என்று வேண்டிக் கொண்டாள். இதை ரூத்தின் புத்தகம் 3:9 வாசிக்கிறோம். அந்த நாளிலிருந்து அவள் வாழ்க்கை மலர்ந்தது. இந்த போவாஸ் இயேசுவுக்கு முன் அடையாளமாக இருக்கிறார். ஆதரவற்ற நிலையில் அலைந்து திரிகிற மகனே மகளே, இதோ நமக்கு ஒரு போவாஸ். அவர்தான் நம் ஆண்டவராகி இயேசு. கலங்காதே, இன்றே தன் நேச போர்வையால் அவர் உன்னை மூடுவார்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

இதுவரையில் நாம் ஆண்டவரை மகிழ்ச்சியோடு பாடினோம், அவருடைய நாமத்தை சொல்லி பாடினோம், இந்த அகிலமே போற்றிடும்படியாக பாடினோம். இப்பொழுதும் நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஆண்டவரே ஒருமுறை என்னை கண்ணோக்கி பார்ப்பீராக என்று சொல்லி ஒப்பு கொடுத்து பாடுவோமா?

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

ஊழியத்தில் எதிர்பார்த்த வெற்றிகள் இல்லாதபடி கவலையோடு காணப்படும் தேவ ஊழியரே, உங்கள் பாரங்களை பகிர்ந்து கொள்ள யாருமே இல்லை என்று கண்ணீர் சிந்துகிறீர்களா? பயப்படாதீங்கள், ஆண்டவர் உங்களுக்கு ஊழியம் செய்ய விரும்புகிறார். உங்களை உடைக்கும் அனுபவங்களை அவர் பாதத்தில் உங்களை ஊற்றிவிட உயர்த்தும் அனுபவங்களாய் தேவன் மாற்றிக் கொடுப்பார். ஒரு புதிய ஆரம்பத்தை தேவன் நிச்சயமாய் உங்களுக்கு தருகிறார். தொடர்ந்து உற்சாகத்தோடு முன் செல்லுங்கள். உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். கலங்க வேண்டாம், திகில் அடைய வேண்டாம். மோசேயை சிவந்த சமுத்திரத்தின் ஊடாய் கடக்க செய்த ஆண்டவர் உங்களையும் நடத்துவார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.

4:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம் இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

ஒரு நாடாவிற்கும். மேலும் உங்கள் ஜப தேவைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: சுவிசேஷகர் டி கன்னடி பிரேமா, 25x38 ஜோதி ராமலிங்க வீதி, பஜனை கோயில் தெரு, சூளைமேடு, சென்னை 94. செல்போன் 9840132790 மற்றும் 9380982856. பாடல்களை கேட்டவங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு அழைத்து

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

பிரியமானவர்களே, எண்ணாகம் 31 இஸ்ரேல் ஜனங்களை விக்கிரக ஆராதனைக்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கு உட்படுத்தின மீதியானியரை முறியடிக்க மோசே படை வீரர்களை அனுப்புகிறார். அந்த படை வீரர்களை தலைமையேற்று நடத்தியது ஆசாரியன் பினேகாஸ். அந்த பினேகாஸ் கையிலே பரிசுத்த பாத்திரங்களும் எக்காலமும் இருந்தன. எக்காலத்தை துணிக்க செய்து மீதியானியரை முற்றிலும் முறியடித்தார். இன்றைக்கு நம்மை சூழ்ந்திருக்கிற விக்கிரக வேசித்தன ஆவிகளை முறியடிக்க கர்த்தர் நம்மையும் பினேகாசாக அழைக்கிறார். வாருங்கள், பரிசுத்தோடு துதியை ஏறெடுப்போம், துதி முழக்கமிடுவோம், எதிரியை முற்றிலும் முறியடிப்போம், ஜெயமெடுப்போம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

ஒரு நாள் இயேசு கிறிஸ்து மலையிலிருந்து இறங்கின போது திரளான மக்கள் கூட்டம் அவரை பின்தொடர்ந்து செல்ல ஆரம்பித்தனர். எல்லோரும் தேவிகளோடு இருந்தனர். எத்தனை பேர் அன்று கண்ணீரோடும் பிரச்சனைகளோடும் அவருக்கு பின் சென்று கொண்டிருந்தனர் என்று தெரியவில்லை. ஆனால் அந்த கூட்டத்திலே ஒரு குஷ்டரோகி மிகுந்த வேதனையோடும் கண்ணீரோடும் வந்திருந்தான். வியாதியின் கொடூரம் ஒரு புறம், குடும்பத்தினரால் கைவிடப்பட்ட நிலை, சமுதாயத்தில் முதுக்கப்பட்ட நிலை, மிகுந்த கலக்கத்தோடு இந்த சபிக்கப்பட்ட நிலையிலிருந்து எனக்கு ஒரு விடுவு உண்டாகாதா என்ற ஏக்கத்தோடு அன்று இயேசுவை காண வந்திருந்தான். எல்லா நம்பிக்கையும் மற்று போன நிலையிலும் இந்த இயேசுவால் எனக்கு ஒரு புது வாழ்வை அளிக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு அவன் ஆண்டவர் இயேசுவுக்கு முன் வந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று கூறினான். அவனுக்கு இருந்த விசுவாசத்தை பாருங்கள். உம்மால் ஆகும் என்று சொல்லுகிறான். உடனே இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் தெரியுமா? அவர் மனதுருகி தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்று சொல்லி அவனை சுகமாக்கி அவனுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை ஆரம்பித்துக் கொடுத்தார். பலவித கஷ்டங்களாலும் வியாதியினாலும் கடன் தொல்லையாலும் குடும்ப சூழ்நிலைகளாலும் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, நீ கண்ணீரோடு இருந்து கொண்டிருப்பது கர்த்தருடைய சித்தம் அல்ல. இதோ அவர் உங்களுக்கு என்று ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுக்க விரும்புகிறார். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். ஆண்டவரே, என்னை தொட்டு சுகமாக்கும் ஐயா, என் குடும்பத்தை தொட்டு ஒரு மாற்றத்தை கட்டளையிடும் ஐயா என்று உங்கள் வாய்களை திறந்து கேளுங்கள். அவர் தமது கைகளை நீட்டினால் போதும், நீங்கள் மறுரூபமாக்கப்படுவீர்கள். அவர் கைகளை நீட்டிய மாத்திரத்தில் உங்கள் சூழ்நிலைகள் தலைகீழாக மாற ஆரம்பிக்கும். மலையாக நின்று கொண்டிருக்கிற பிரச்சனைகள் அப்படியே மறைவதையும், சீறி கொண்டிருக்கும் மலைகள் அப்படியே அடங்குவதையும் பார்ப்பீர்கள். அவர் இப்பொழுதே தமது கரங்களை நீட்டி ஒரு அற்புதத்தை உங்களுக்கு செய்ய விரும்புகிறார். என்னை நீ தொட்டு நீ சுகமாக்கும் ஐயா என்று சொல்லி

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்று 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

0: தொடர்ந்து ராஜாக்கள் 22 அதிகாரம். சீரியருக்கும் இஸ்ரவேலருக்கும் 3 வருஷம் யுத்தம் இல்லாமல் இருந்தது. 3 வருஷத்திலே யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் இஸ்ரவேலின் ராஜாவின் இடத்துக்கு போயிருக்கும் போது இஸ்ரவேலின் ராஜா தன் ஊழியக்காரரை நோக்கி, கீலேயாத்தில் உள்ள ராமோத் நம்முடையதென்று அறியீர்களா? நாம் அதை சீரியா ராஜாவின் கையிலிருந்து பிடித்து கொள்ளாமல் சும்மா இருப்பானேன் என்று சொல்லி யோசபாத்தை நோக்கி, கீலேயாத்தில் உள்ள ராமோத்தின் மேல் யுத்தம் பண்ண என்னோட கூட வருகிறீரா என்று கேட்டான். யோசபாத் இஸ்ரவேலின் ராஜாவை நோக்கி, நான் தான் நீர், என்னுடைய ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள், என்னுடைய குதிரைகள் உம்முடைய குதிரைகள் என்றான். பின்னும் யோசபாத் இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து, கர்த்தருடைய வார்த்தையை இன்றைக்கு விசாரித்து அறியும் என்றான். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா ஏறக்குறைய 400 தீர்க்கதரிசிகளை கூடி வர செய்து, நான் கீலேயாத்தில் உள்ள ராமோத்தின் மேல் யுத்தம் பண்ண போகலாமா போகலாகாதா என்று அவர்களை கேட்டதற்கு அவர்கள், போம், ஆண்டவர் ராஜாவின் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றார்கள். பின்பு யோசபாத், நாம் விசாரித்து அறிகிறதற்கு இவர்களை அல்லாமல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி வேறே யாராகிலும் இங்கே இல்லையா என்று கேட்டான். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா யோசபாத்தை நோக்கி, கர்த்தரிடத்தில் விசாரித்து அறிகிறதற்கு இம்லாவின் குமாரனாகிய மிகாயா என்னும் இன்னும் ஒருவன் இருக்கிறான். ஆனாலும் நான் அவனை பகைக்கிறேன். அவன் என்னை குறித்து நன்மையாக அல்ல தீமையாகவே தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் என்றான். அதற்கு யோசபாத், ராஜாவே, அப்படி சொல்ல வேண்டாம் என்றான். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா, பிரதானிகளில் ஒருவனை கூப்பிட்டு இம்லாவின் குமாரனாகிய மிகாயாவை சீக்கிரமாக அழைத்து வா என்றான். இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தும் சமாரியாவின் ஒலிமுக வாசலுக்கு முன்னிருக்கும் விசாலத்திலே ராஜ வஸ்திரம் தரித்து கொண்டவர்களாய் அவரவர் தம் தம் சிங்காசனத்தில் உட்கார்ந்திருந்தார்கள். சகல தீர்க்கதரிசிகளும் அவர்களுக்கு முன்பாக தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். கேனானாவின் குமாரனாகிய சிதேக்கியா தனக்கு இருப்பு கொம்புகளை உண்டாக்கி, இவைகளால் நீர் சீரியரை முட்டி நிர்மூலமாக்கி போடுவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். சகல தீர்க்கதரிசிகளும் அதற்கு இசைவாக தீர்க்க தரிசனம் சொல்லி, கீலேயாத்தில் உள்ள ராமோத்துக்கு போம், உமக்கு வாய்க்கும், கர்த்தர் அதை ராஜாவின் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றார்கள். மிகாயாவை அழைக்க போன ஆள் அவனுடன் பேசி, இதோ தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தைகள் ஏக வாக்காய் ராஜாவுக்கு நன்மையாய் இருக்கிறது. உம்முடைய வார்த்தையும் அவர்களில் ஒருவர் வார்த்தையைப் போல இருக்கும்படி நன்மையாக சொல்லும் என்றான். அதற்கு மிகாயா, கர்த்தர் என்னிடத்தில் சொல்வதையே சொல்லுவேன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அவன் ராஜாவின் இடத்தில் வந்தபோது ராஜா அவனை பார்த்து, மிகாயாவே, நாங்கள் கீலேயாத்தில் உள்ள ராமோத்தின் மேல் யுத்தம் பண்ண போகலாமா போகலாகாதா என்று கேட்டான். அதற்கு அவன், போம், உமக்கு வாய்க்கும், கர்த்தர் அதை ராஜாவின் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான். ராஜா அவனை பார்த்து, நீ கர்த்தருடைய நாமத்திலே உண்மையை அல்லாமல் வேறொன்றையும் என்னிடத்தில் சொல்லாதபடிக்கு நான் எத்தனை தரம் உன்னை ஆணையிடுவிக்க வேண்டும் என்று சொன்னான். அப்பொழுது அவன், இஸ்ரவேலர் எல்லாரும் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல மலைகளிலே சிதறப்பட்டதை கண்டேன். அப்பொழுது கர்த்தர், இவர்களுக்கு எஜமான் இல்லை, அவரவர் தம் தம் வீட்டுக்கு சமாதானத்தோடே திரும்ப கடவர்கள் என்றார் என்று சொன்னான். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா யோசபாத்தை நோக்கி, இவன் என்னை குறித்து நன்மையாக அல்ல தீமையாகவே தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் என்று நான் உம்மோடே சொல்லவில்லையா என்றான். அப்பொழுது அவன் சொன்னது, கர்த்தருடைய வார்த்தையை கேளும். கர்த்தர் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறதையும் பரமசேனை எல்லாம் அவரிடம் அவர் வலது பக்கத்திலும் அவர் இடது பக்கத்திலும் நிற்கிறதையும் கண்டேன். அப்பொழுது கர்த்தர், ஆகா, போய் கீலேயாத்தில் உள்ள ராமோத்தில் விழும்படிக்கு அவனுக்கு போதனை செய்கிறவன் யார் என்று கேட்டதற்கு, ஒருவன் இப்படியும் ஒருவன் அப்படியும் சொன்னார்கள். அப்பொழுது ஒரு ஆவி புறப்பட்டு வந்து கர்த்தருக்கு முன்பாக நின்று நான் அவனுக்கு போதனை செய்வேன் என்றது. எதினால் என்று கர்த்தர் அதை கேட்டார். அப்பொழுது அது, நான் போய் அவனுடைய தீர்க்கதரிசிகள் எல்லாரின் வாயிலும் பொய்யின் ஆவியாய் இருப்பேன் என்றது. அதற்கு அவர், நீ அவனுக்கு போதனை செய்து அப்படி நடக்க பண்ணுவாய், போய் அப்படி செய் என்றார். ஆதலால் கர்த்தர் பொய்யின் ஆவியை இந்த உம்முடைய தீர்க்கதரிசிகளாகிய இவர்கள் எல்லாருடைய வாயிலும் கட்டளையிட்டார். கர்த்தர் உம்மை குறித்து தீமையாக சொன்னார் என்றான். அப்பொழுது கேனானாவின் குமாரனாகிய சிதேக்கியா கிட்ட வந்து மிகாயாவை கன்னத்தில் அடித்து, கர்த்தருடைய ஆவி எந்த வழியாய் என்னை விட்டு உன்னோட பேசும்படி வந்தது என்றான். அதற்கு மிகாயா, நீ ஒழித்துக்கொள்ள உள்ளறையிலே பதுங்கும், அந்நாளிலே அதை காண்பாய் என்றான். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா மிகாயாவை பிடித்து அவனை பட்டணத்து தலைவனாகிய ஆமோனிடத்திற்கும் ராஜாவின் குமாரனாகிய யோவாசின் இடத்திற்கும் திரும்ப கொண்டு போய், இவனை சிறைச்சாலையிலே வைத்து நான் சமாதானத்தோடே வருமளவும் இவனுக்கு இடுக்கத்தின் அப்பத்தையும் இடுக்கத்தின் தண்ணீரையும் சாப்பிடக் கொடுங்கள் என்று ராஜா சொன்னார் என்று சொல்லுங்கள் என்றான். அப்பொழுது மிகாயா, நீர் சமாதானத்தோடே திரும்பி வருகிறது உண்டானால் கர்த்தர் என்னை கொண்டு பேசினதில்லை என்று சொல்லி, ஜனங்களே நீங்கள் எல்லாரும் இதை கேளுங்கள் என்றான். பின்பு இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தும் கிலேயாத்தில் உள்ள ராமோத்துக்கு போனார்கள். இஸ்ரவேலின் ராஜா யோசபாத்தை நோக்கி, நான் வேஷம் மாறி யுத்தத்தில் பிரவேசிப்பேன், நீரோ ராஜ வஸ்திரம் தரித்திரும் என்று சொல்லி இஸ்ரவேலின் ராஜா வேஷம் மாறி யுத்தத்தில் பிரவேசித்தான். சீரியாவின் ராஜா தனக்கு இருக்கிற ரதங்களின் 32 தலைவரையும் நோக்கி, நீங்கள் சிறியவரோடும் பெரியவரோடும் யுத்தம் பண்ணாமல் இஸ்ரவேலின் ராஜா ஒருவனோட மாத்திரம் யுத்தம் பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டிருந்தான். ஆதலால் ரதங்களின் தலைவர் யோசபாத்தை காண்கையில், இவன் தான் இஸ்ரவேலின் ராஜா என்று சொல்லி யுத்தம் பண்ண அவனுக்கு நேராக சாய்ந்து வந்தார்கள். அப்பொழுது யோசபாத் கூக்குரலிட்டான், இவன் இஸ்ரவேலின் ராஜா அல்ல என்று ரதங்களின் தலைவர் கண்டு அவனை விட்டு விலகி போனார்கள். ஒருவன் நினையாமல் வில்லை நாணயிற்று எய்தான், அது இஸ்ரவேலின் ராஜாவினுடைய கவசத்தின் சந்துகளுக்குள் பட்டது. அப்பொழுது அவன் தன் சாரதியை பார்த்து, நீ திருப்பி என்னை இராணுவத்துக்கு அப்பால் கொண்டு போ, எனக்கு காயம் பட்டது என்றான். அன்றைய தினம் யுத்தம் அதிகரித்தது. ராஜாவை சீரியருக்கு எதிராக ரதத்தில் நிறுத்தி வைத்தார்கள். சாயங்காலத்திலே அவன் இறந்து போனான். காயத்தின் இரத்தம் ரதத்தின் தட்டிலே வடிந்தது. பொழுது போகும்போது அவரவர் தம்தம் பட்டணத்திற்கும் அவரவர் தம்தம் தேசத்திற்கும் போகலாம் என்று இராணுவத்தில் பறைசாற்றப்பட்டது. அப்படியே ராஜா இறந்த பின்பு சமாரியாவுக்கு கொண்டு வரப்பட்டான். ராஜாவை சமாரியாவில் அடக்கம் பண்ணினார்கள். அந்த ரதத்தையும் அவனுடைய கவசத்தையும் சமாரியாவின் குளத்திலே கழுவுகிற போது கர்த்தர் சொல்லி இருந்த வார்த்தையின்படியே நாய்கள் அவன் இரத்தத்தை நக்கினது. ஆகாபின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவும், அவன் கட்டின தந்த அரமனையின் வரலாறும், அவன் கட்டின எல்லா பட்டணங்களின் வரலாறும் இஸ்ரவேல் ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. ஆகாப் தன் பிதாக்களோட நித்திரையடைந்த பின் அவன் குமாரனாகிய அகசியா அவன் ஸ்தலத்தில் ராஜாவானான். ஆசாவின் குமாரனாகிய யோசபாத் இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபின் 4 வருஷத்தில் யூதாவின் மேல் ராஜாவானான். யோசபாத் ராஜாவாகிற போது 35 வயதாயிருந்து 25 வருஷம் எருசலேமில் ராஜபாரம் பண்ணினான். சில்கியின் குமாரத்தியாகிய அவனுடைய தாயின் பேர் அசுபாள். அவன் தன் தகப்பனாகிய ஆசாவின் வழிகளிலெல்லாம் நடந்தான். அவன் அதை விட்டு விலகாமல் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். ஆகிலும் மேடைகள் தகர்க்கப்படவில்லை. ஜனங்கள் இன்னும் மேடைகளின் மேல் பலியிட்டு தூபம் காட்டி வந்தார்கள். யோசபாத் இஸ்ரவேலின் ராஜாவோடே சமாதானமாய் இருந்தான். யோசபாத்தின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் காட்டிய வல்லமையும் அவன் பண்ணின யுத்தமும் யூதாவுடைய ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. தன் தகப்பனாகிய ஆசாவின் நாட்களில் மீதியாய் விட்டிருந்த லட்சையான புணர்ச்சிக்காரரையும் அவன் தேசத்திலிருந்து அற்றுப்போக பண்ணினான். அப்பொழுது ஏதோமில் ராஜா இல்லை, பிரதி ராஜா ஒருவன் இருந்தான். பொன்னுக்காக ஓப்பீருக்கு போகும்படி யோசபாத் தர்ஷீஸ் கப்பல்களை செய்தான். ஆனால் அவைகள் போகவில்லை, அவைகள் எசியோன் கேபேரியிலே உடைந்து போயின. அப்பொழுது ஆகாபின் குமாரனாகிய அகசியா யோசபாத்தை நோக்கி, என் வேலைக்காரர் உம்முடைய வேலைக்காரரோடும் கூட கப்பல்களிலே போகட்டும் என்றான். அதற்கு யோசபாத் சம்மதிக்கவில்லை. யோசபாத் தன் பிதாக்களோடே நித்திரையடைந்து தாவீதின் நகரத்திலே தன் பிதாக்களோடே அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் குமாரனாகிய யோராம் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். ஆகாபின் குமாரனாகிய அகசியா யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் 17 வருஷத்திலே சமாரியாவில் ராஜாவாகி இஸ்ரவேலின் மேல் 2 ராஜபாரம் பண்ணி கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து தன் தகப்பன் வழியிலும் தன் தாயின் வழியிலும் இஸ்ரவேலை பாவஞ்செய்யம் பண்ணின நேபாத்தின் குமாரன் யெரொபெயாமின் வழியிலும் நடந்து பாகாலை சேவித்து அவனை பணிந்து கொண்டு தன் தகப்பன் செய்தபடியெல்லாம் இஸ்ரவேல்.
1: எரேமியா 49 அதிகாரம். அம்மோன் புத்திரரை குறித்து கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலுக்கு குமாரர் இல்லையோ, அவனுக்கு சுதந்திரவாளி இல்லையோ, அவர்கள் ராஜா காத் தேசத்தை சுதந்திரித்துக் கொண்டு அதன் ஜனம் இவன் பட்டணங்களில் குடியிருப்பானேன்? ஆகையால் இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது அம்மோன் புத்திரரின் பட்டணமாகிய ரப்பாவிலே யுத்தத்தின் ஆர்ப்பரிப்பை கேட்க பண்ணுவேன். அது பாழான மண் மேடாகும், அதற்கடுத்த ஊர்களும் அக்னியினால் சுட்டெரிக்கப்படும். ஆனாலும் இஸ்ரவேல் தன் தேசத்தை சுதந்திரித்துக் கொண்டவர்களின் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எஸ்போனே அலறு, ஆயி பாழாக்கப்பட்டது, ரப்பாவின் குமாரத்திகளே ஓலமிடுங்கள், இரட்டை உடுத்திக் கொண்டு புலம்பி வேலிகளில் சுற்றித் திரியுங்கள். அவர்கள் ராஜா அதன் ஆசாரியர்களோடும் அதன் பிரபுக்களோடும் கூட சிறைப்பட்டு போவான். எனக்கு விரோதமாய் வருகிறவன் யார் என்று சொல்லி உன் செல்வத்தை நம்பின சீர்கட்ட குமாரத்தியே, நீ பள்ளத்தாக்குகளை பற்றி பெருமை பாராட்டுவானேன்? உன் பள்ளத்தாக்கு கரைந்து போகிறது. இதோ உன் சுற்றுப்புறத்தார் எல்லாராலும் உன்மேல் திகிலை வரப்பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் அவரவர் தம் தம் முன் இருக்கும் வழியே ஓட துரத்தப்படுவீர்கள். வலசை வாங்கி ஓடுகிறவர்களை சேர்ப்பார் ஒருவரும் இல்லை. அதற்கு பின்பு அம்மோன் புத்திரருடைய சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏதோமை குறித்து சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், தேமானிலே இனி ஞானம் இல்லையோ, ஆலோசனை விவேகிகளை விட்டு அழிந்ததோ, அவர்களுடைய ஞானம் கெட்டுப்போயிற்றோ? தேதானின் குடிகளே ஓடுங்கள், முதுகை காட்டுங்கள், பள்ளங்களில் பதுங்குங்கள். ஏசாவை விசாரிக்கும் காலத்தில் அவன் ஆபத்தை அவன் மேல் வரப்பண்ணுவேன். திராட்சை பழங்களை அறுக்கிறவர்கள் உன்னிடத்திலே வந்தார்களாகில், பின் பறிக்கிறதற்கு கொஞ்சம் வையார்களோ? ராத்திரியில் திருடர்கள் வந்தார்களாகில், தங்களுக்கு போதும் என்கிற மட்டும் கொள்ளையடிப்பார்கள் அல்லவோ? நானோ ஏசாவை வெறுமையாக்கி அவன் ஒழித்துக் கொள்ளக்கூடாதபடிக்கு அவனுடைய மறைவிடங்களை வெளிப்படுத்தி போடுவேன். அவனுடைய சந்ததியாரும் அவனுடைய சகோதரரும் அவனுடைய அயலாரும் அழிக்கப்படுவார்கள். அவன் இனி இரான், திக்கற்றவர்களாய் போகும் உன் பிள்ளைகளை ஒப்புவி, நான் அவர்களை உயிரோடே காப்பாற்றுவேன், உன் விதவைகள் என்னை நம்புவார்களாக. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ பாத்திரத்தில் குடிக்க வேண்டும் என்கிற நியாய தீர்ப்புக்கு உள்ளாயிராதவர்கள் அதில் குடித்தார்கள். நீ குற்றமற்று நீங்களாயிருப்பாயோ, நீங்களாயிராமல் அதில் நிச்சயமாய் குடிப்பாய். போஸ்ரா பாழும் நின்றையும் அவாந்தரமும் சாபமுமாக இருக்கும் என்றும், அதன் பட்டணங்கள் எல்லாம் நித்திய வனாந்தரங்களாயிருக்கும் என்றும் என்னை கொண்டு ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் கூடிக்கொண்டு அதற்கு விரோதமாக வந்து யுத்தம் பண்ணுகிறதற்கு எழும்புங்கள் என்று சொல்ல, ஜாதிகளிடத்தில் ஸ்தானாதிபதியை அனுப்புகிற செய்தியை கர்த்தரிடத்திலே கேள்விப்பட்டேன். இதோ உன்னை ஜாதிகளுக்குள்ளே சிறியதும் மனுஷருக்குள்ளே அசட்டை பண்ணப்பட்டதுமாக்குகிறேன் என்கிறார். கண்மலை வெடிப்புகளில் வாசமண்ணி மேடுகளின் உச்சியை பிடித்திருக்கிறவனே, உன்னால் உன் பயங்கரமும் உன் இருதயத்தின் அகந்தையும் உன்னை மோசம் போக்கிற்று. நீ கழுகை போல் உயரத்தில் உன் கூட்டை கட்டினாலும் அங்கே இருந்து உன்னை விழப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படியே ஏதோம் பாழாகும், அதை கடந்து போகிறவன் எவனும் அதன் எல்லா வாதைகளின் நிமித்தமும் பிரமித்து ஈசல் போடுவான். சோதோமும் கொமோராவும் அவைகளின் சுற்றுப்புறங்களும் கவிழ்க்கப்பட்டது போல இதுவும் கவிழ்க்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அங்கே ஒருவனும் குடியிருப்பதில்லை, அதில் ஒரு மனு புத்திரனும் தங்குவதில்லை. இதோ புரண்டு ஓடுகிற யோர்தான் இடத்திலிருந்து சிங்கம் வருவது போல் பலவானுடைய தாபரத்துக்கு விரோதமாக வருகிறான். அவனை சடிதியிலே அங்கே இருந்து ஓடிவர பண்ணுவேன். நான் அதற்கு விரோதமாய் கட்டளையிட்டு அனுப்ப தெரிந்து கொள்ளப்பட்டவன் யார், எனக்கு சமானமானவன் யார், எனக்கு மட்டு கட்டுகிறவன் யார், எனக்கு முன்பாக நிலை நிற்க போகிற மெய்ப்பன் யார்? ஆகையால் கர்த்தர் ஏதோமுக்கு விரோதமாக யோசித்த ஆலோசனையையும் அவர் தேமானின் குடிகளுக்கு விரோதமாக நினைத்திருக்கிற நினைவுகளையும் கேளுங்கள். மந்தையில் சிறியவர்கள் மெய்யாகவே அவர்களை பிடித்தளிப்பார்கள். அவர்கள் இருக்கிற தாவரங்களை அவர் மெய்யாகவே பாழாக்குவார். அவைகளுக்குள் இடிந்து விழும் சத்தத்தினாலே பூமி அதிரும். கூக்குரலின் சத்தம் சிவந்த சமுத்திரம் மட்டும் கேட்கப்படும். இதோ ஒருவன் கழுகை போல எழும்பி பறந்து வந்து தன் செட்டைகளை போஸ்ராவின் மேல் விரிப்பான். அந்நாளிலே ஏதோமுடைய பராக்கிரமசாலிகளின் இருதயம் பிரசவ வேதனைப்படுகிற ஸ்திரீயின் இருதயம் போல இருக்கும் என்கிறார். தமஸ்குவை குறித்து சொல்லுவது ஆமாத்தும் அற்பாத்தும் கலங்குகிறது. பொல்லாத செய்தியை அவர்கள் கேட்டபடியினால் கரைந்து போகிறார்கள். சமுத்திரத்தோரமாய் சஞ்சலம் உண்டு, அதற்கு அமைதல் இல்லை. தமஸ்கு தளர்ந்து போம், புறங்காட்டி ஓடிப்போம். திகில் அதை பிடித்தது. பிரசவ ஸ்திரீயைப் போல இடுக்கமும் வேதனைகளும் அதை பிடித்தது. சந்தோஷமான என் ஊராகிய அந்த புகழ்ச்சியுள்ள நகரம் தப்பவிடாமற் போயிற்றே. ஆதலால் அதன் வாலிபர் அதன் வீதிகளில் விழுந்து யுத்த மனுஷர் எல்லாரும் அந்நாளிலே சங்காரமாவார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். தமஸ்குவின் மதில்களில் தீ கொளுத்துவேன், அது பெனாதாத்தின் அரமனைகளை பட்சிக்கும் என்கிறார். பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேசா முறியடிக்கும் கேதாரையும் காசோருடைய ராஜ்யங்களையும் குறித்து கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், எழுப்பி கேதாருக்கு விரோதமாக போய் கீழ்த்திசை புத்திரரை பாழாக்குங்கள். அவர்களுடைய கூடாரங்களையும் அவர்களுடைய மந்தைகளையும் வாங்கி அவர்களுடைய திரைகளையும் அவர்களுடைய எல்லா தட்டுமுட்டுகளையும் அவர்களுடைய ஒட்டகங்களையும் தங்களுக்கென்று கொண்டு போய் எத்திசையும் பயம் என்று சொல்லி அவர்கள் மேல் ஆர்ப்பரியுங்கள். காச்சோரின் குடிகளே ஓடி தூரத்தில் அலையுங்கள், பள்ளத்தில் ஒதுங்கி பதுங்குங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேசா உங்களுக்கு விரோதமாக ஆலோசனை செய்து உங்களுக்கு விரோதமாக உபாயங்களை சிந்தித்திருக்கிறான். அஞ்சாமல் நிர்விசாரமாய் குடியிருக்கிற ஜாதிக்கு விரோதமாக எழும்பி போங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதற்கு வாசல்களும் இல்லை, தாழ்பாள்களும் இல்லை. அவர்கள் தனிப்பட தங்கியிருக்கிறார்கள். அவர்களுடைய ஒட்டகங்கள் கொள்ளையும், அவர்களுடைய ஆடு மாடுகளின் ஏராளம் சூறையுமாகும். நான் அவர்களை சகல திசைகளுமான கடையாந்திர மூலைகளில் இருக்கிறவர்களிடத்திற்கு சிதறடித்துவிட்டு அதனுடைய சகல பக்கங்களிலும் இருந்து அவர்களுக்கு ஆபத்தை வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆத்சோர் வலு சர்ப்பங்களின் தாபரமாகி என்றென்றைக்கும் பாழாய் கிடக்கும். ஒருவனும் அங்கே குடியிருப்பதில்லை, ஒரு மனுபுத்திரனும் அதிலே தங்குவதும் இல்லை என்கிறார். யூதா ராஜாவாகிய சிதேக்கியாவினுடைய ராஜ்யபாரத்தின் துவக்கத்திலே ஏலாமுக்கு விரோதமாக எரேமியா என்னும் தீர்க்க தரிசிக்கு உண்டான கர்த்தருடைய வசனம். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் ஏலாமின் வில்லென்னும் அவர்களுடைய பிரதான வல்லமையை முறித்து போட்டு வானத்தின் நாலு திசைகளிலும் இருந்து நாலு காற்றுகளை ஏலாமின் மேல் வரப்பண்ணி அவர்களை இந்த எல்லா திசைகளிலும் சிதறடிப்பேன். ஏலாம் தேசத்திலிருந்து துரத்துண்டவர்கள் சகல ஜாதிகளிலும் சிதறப்படுவார்கள். நான் ஏலாமியரை அவர்கள் சத்துருக்களுக்கு முன்பாகவும் அவர்கள் பிராணனை வாங்க தேடுகிறவர்களுக்கு முன்பாகவும் கலங்க பண்ணி என் கோபத்தின் உக்கிரமாகிய தீங்கை அவர்கள் மேல் வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அவர்களை நிர்மூலமாக்க மட்டும் பட்டயத்தை அவர்களுக்கு பின்னாக அனுப்பி என் சிங்காசனத்தை ஏலாமிலே வைத்து அங்கே இருந்து ராஜாவையும் பிரபுக்களையும் அழித்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் ஒரு கடைசி நாட்களில்
2: அதிகாரம் நான் ஏலாமின் சிறை விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை குறித்த விஷயத்தில் நம் எல்லாருக்கும் அறிவு உண்டென்று நமக்கு தெரியுமே. அறிவு இருமாப்பை உண்டாக்கும், அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும். ஒருவன் தான் ஏதேனும் ஒன்றை அறிந்தவன் என்று எண்ணிக்கொள்வானானால் ஒன்றையும் அறிய வேண்டிய பிரகாரமாக அவன் இன்னும் அறியவில்லை. தேவனில் அன்பு கூறுகிறவன் எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான். விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புசிக்கிற விஷயத்தை பற்றி உலகத்திலே விக்கிரகமானது ஒன்றுமில்லை என்றும் ஒருவரே அன்றி வேறொரு தேவன் இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம். வானத்திலேயும் பூமியிலேயும் தேவர்கள் எனப்படுகிறவர்கள் உண்டு. இப்படி அநேக தேவர்களும் அநேக கர்த்தாக்களும் உண்டாயிருந்தாலும் பிதாவாகிய ஒரே தேவன் நமக்குண்டு. அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது. அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்குண்டு. அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது. அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம். ஆகிலும் இந்த அறிவு எல்லாரிடத்திலும் இல்லை. சிலர் இற்றைய வரைக்கும் விக்கிரகத்தை ஒரு பொருளென்று எண்ணி விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதை புசிக்கிறார்கள். அவர்களுடைய மனசாட்சி பலவீனமாயிருப்பதால் அசூசிப்படுகிறது. போஜனமானது நம்மை தேவனுக்கு உகந்தவர்கள் ஆக்க மாட்டாது. எண்ணத்தினாலெனில் புசிப்பதினால் நமக்கு ஒரு மேன்மையும் இல்லை, புசியாதிருப்பதினால் நமக்கு ஒரு குறைவும் இல்லை. ஆகிலும் இதை குறித்து உங்களுக்கு உண்டாயிருக்கிற அதிகாரம் எவ்விதத்திலும் பலவீனருக்கு தடுக்கலாகாத படிக்கு பாருங்கள். எப்படியெனில் அறிவுள்ளவனாகிய உன்னை விக்கிரக கோவிலிலே பந்தியிருக்க ஒருவன் கண்டால் பலவீனனாயிருக்கிற அவனுடைய மனசாட்சி விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புசிப்பதற்கு துணிவு கொள்ளும் அல்லவா? பலவீனமுள்ள சகோதரன் உன் அறிவின் நிமித்தம் கெட்டுப்போகலாமா? அவனுக்காக கிறிஸ்து மரித்தாரே. இப்படி சகோதரருக்கு விரோதமாய் பாவம் செய்து பலவீனமுள்ள அவர்களுடைய மனசாட்சியை புண்படுத்துகிறதுனாலே நீங்கள் கிறிஸ்துவுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறீர்கள். ஆதலால் போஜனம் என் சகோதரனுக்கு இடரல் உண்டாக்கினால் நான் என் சகோதரனுக்கு இடரல் உண்டாக்காதபடிக்கு.
0: 1 கொரிந்தியர் 9 அதிகாரம். நான் அப்போஸ்தலன் அல்லவா? நான் சுயாதீனன் அல்லவா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நான் தரிசிக்கவில்லையா? கர்த்தருக்குள் நீங்கள் என் கிரியையாய் இருக்கிறீர்கள் அல்லவா? நான் மற்றவர்களுக்கு அப்போஸ்தலனாய் இராவிட்டாலும் உங்களுக்கல்லவோ அப்போஸ்தலனாய் இருக்கிறேன். கர்த்தருக்குள் நீங்கள் என் அப்போஸ்தல ஊழியத்திற்கு முத்திரையாய் இருக்கிறீர்களே. என்னை நியாயம் விசாரிக்கிறவர்களுக்கு நான் சொல்லுகிற மாறுத்தரமாவது, புசிக்கவும் குடிக்கவும் எங்களுக்கு அதிகாரம் இல்லையா? மற்ற அப்போஸ்தலரும் கர்த்தருடைய சகோதரரும் கேபாவும் செய்கிறது போல மனைவியாகிய ஒரு சகோதரியை கூட்டிக் கொண்டு திரிய எங்களுக்கும் அதிகாரம் இல்லையா? அல்லது கைத்தொழில் செய்யாதிருக்கிறதற்கு எனக்கும் வர்ணபாவுக்கும் மாத்திரம்தானா அதிகாரம் இல்லை? எவன் தன் சொந்த பணத்தை செலவழித்து தண்டிலே சேவகம் பண்ணுவான்? எவன் திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதன் கனியில் புசியாதிருப்பான்? எவன் மந்தையை மேய்த்து அதன் பாலை சாப்பிடாதிருப்பான்? இவைகளை மனுஷர் வழக்கத்தின்படி சொல்லுகிறேனோ, நியாயப்பிரமாணமும் இவைகளை சொல்லுகிறதில்லையா? போரடிக்கிற மாட்டை வாய் கட்டாயாக என்று மோசேயின் பிரமாணத்திலே எழுதியிருக்கிறதே. தேவன் மாடுகளுக்காகவே கவலையாயிருக்கிறாரோ? நமக்காகத்தான் இதை சொல்லுகிறாரோ? உழுகிறவன் நம்பிக்கையோடே உழவும், போரடிக்கிறவன் தான் நம்புகிறதில் பங்கடைவேன் என்கிற நம்பிக்கையோடே போரடிக்கவும் வேண்டியதே. ஆகையால் அது நமக்காகவே எழுதியிருக்கிறது. நாங்கள் உங்களுக்கு ஞான நன்மைகளை விதைத்திருக்க உங்கள் சரீர நன்மைகளை அறுத்தால் அது பெரிய காரியமா? மற்றவர்கள் உங்களிடத்திலே இந்த அதிகாரத்தை செலுத்தினால் அவர்களிலும் நாங்கள் அதிகமாய் செலுத்தலாம் அல்லவா? அப்படி இருந்தும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு யாதொரு தடையும் உண்டாகாதபடிக்கு நாங்கள் இந்த அதிகாரத்தை செலுத்தாமல் எல்லா பாடும் படுகிறோம். ஆசாரிய ஊழியம் செய்கிறவர்கள் தேவாலயத்துக்குரியவைகளில் புசிக்கிறார்கள் என்றும், பலிபீடத்தை அடுத்து பணிவிடை செய்கிறவர்களுக்கு பலிபீடத்தில் உள்ளவைகளில் பங்கு உண்டென்றும் அறியீர்களா? அந்தபடியே சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தினாலே பிழைப்பு உண்டாக வேண்டும் என்று கர்த்தரும் கட்டளையிட்டு இருக்கிறார். அப்படி இருந்தும் நான் இவைகளில் ஒன்றையும் அனுபவிக்கவில்லை. இப்படி எனக்கு நடக்க வேண்டும் என்று இவைகளை நான் எழுதுகிறதும் இல்லை. என் மேன்மை பாராட்டலை ஒருவன் அபத்தமாக்கிறதை பார்க்கிலும் சாகிறது எனக்கு நலமாயிருக்கும். சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை. அது என்மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. நான் உற்சாகமாய் அப்படி செய்தால் எனக்கு பலன் உண்டு. உற்சாகமில்லாதவனாய் செய்தாலும் உக்கிரான உத்தியோகம் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறதே. ஆதலால் எனக்கு பலன் என்ன? நான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கையில் அதை பற்றி எனக்கு உண்டாயிருக்கிற அதிகாரத்தை முற்றிலும் செலுத்தாமல் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை செலவில்லாமல் ஸ்தாபிப்பதே எனக்கு பலன். நான் ஒருவருக்கும் அடிமைப்படாதவனாய் இருந்தும் நான் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு என்னைத்தானே எல்லாருக்கும் அடிமையாக்கினேன். யூதரை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு யூதருக்கு யூதனைப் போலவும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவனைப் போலவும் ஆனேன். நியாயப்பிரமாணம் இல்லாதவர்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு நியாயப்பிரமாணம் இல்லாதவனைப் போலவும் ஆனேன். அப்படி இருந்தும் நான் தேவனுக்கு முன்பாக நியாயப்பிரமாணம் இல்லாதவனாயிராமல் கிறிஸ்துவின் பிரமாணத்துக்குள்ளானவனாய் இருக்கிறேன். பலவீனரை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு பலவீனருக்கு பலவீனனைப் போலானேன். எப்படியாகிலும் சிலரை இரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன். சுவிசேஷத்தில் நான் உடன் பங்காளியாகும்படிக்கு அதன் நிமித்தமே இப்படி செய்கிறேன். பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். ஆதலால் நான் நிச்சயமில்லாதவனாக ஓடேன். ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன். மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடி

0: Recording in progress.
1: கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கருளி இருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 147 சங்கீதம் 14 வசனம். கர்த்தர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்குகிறார். என கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் கர்த்தர் உங்களின் நீண்ட நாள் ஜெபங்களுக்கு இரட்டத்தனையான பலனை பதிலை பெற்றுக்கொள்கிற நாளாய் வாக்கு பண்ணி ஆசிர்வதிக்கின்றார். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் பல வகைகளில் போராட்டங்கள், நிந்தைகளினால் சத்துரு உங்களின் சந்தோஷம், சமாதானம், சுதந்திரம், மகிழ்ச்சி, சுகம் இவற்றை பறித்து கொண்டதின் நிமித்தமாயும் அநேகர் வாழ்க்கையில் போதும் ஆண்டவரே என்று எலியாவை போல் சோர்ந்து போயும் சிலர் எத்தனை காலம் இவற்றில் போராடுவது என்று பயந்து போய் யோனாவை போல் தெய்வ சமூகத்தை தேடாமலும் மற்றும் சிலரோ யோபுவை போல விடாமல் கர்த்தருடைய பாதத்தில் கண்ணீருடன் காத்திருக்கிறவர்களும் உண்டு. நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் கர்த்தர் தம் ஜனங்களுக்கு ஆறுதல் தருகின்றார். சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்திற்கு பதிலாக துதியின் ஆடையும் தருகின்றார். அதோடு மட்டுமல்லாமல் நித்திய மகிழ்ச்சியையும் தந்து ஆசிர்வதிக்கின்றார். வார்த்தை விசுவாசியுங்கள், நன்மைகளை பெற்றுக் கொள்வீர்கள். இன்றைக்கும் நாம் 2 புஸ்தகம் 4 நாம் வாசிக்கையில் அங்கே கணவனை இழந்த ஒரு ஸ்திரீயை குறித்து பார்ப்போமானால், அவள் கணவனை இழந்ததோடு மட்டுமல்லாமல் கணவன் வாங்கிய கடனை அடைக்க முடியாததால் ஈடாக தன் 2 அடிமைகளாக கொடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகின்றாள். மேலும் தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியானதினால் சமுதாயம் பேசிய ஏளனமான பேச்சுக்களை கேட்க சகியாமலும் வாழ்வதா சாவதா என்ற நிலையில் உதவுவார் ஒருவரும் இல்லாமையினால் கண்ணீருடன் தெய்வ சமூகத்தில் தன் இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கின்ற வேளையில்தாமே கர்த்தர் அவளின் கண்ணீருக்கு பதிலை தரும்படி எலியாவை அனுப்பி ஒரு குடம் எண்ணெயை கொண்டு இரவல் வாங்கிய பாத்திரங்களில் போதும் என்கிற வரையில் நிரப்பி அற்புதங்களை செய்து ஆசிர்வதிக்கிறதே. அவளின் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாக நிரம்பி வழிகிற ஆசிர்வாதத்தை தந்தும் இளச்சிக்கு பதிலாக நித்திய மகிழ்ச்சியை தந்தும் ஆசிர்வதிக்கிறதை நாம் வாசித்தறிகின்றோம். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் பல பகுதிகளில் வெறுமை நிலைமைகளும் பற்றாக்குறைகளும் இழப்புகளும் நஷ்டங்களும் அவமானங்கள், கடன்கள், வியாதி, வறுமை, அடிமையாக்கப்படுகின்ற நிலை போன்றவைகளினால் சத்துருவானவன் கட்டி வைத்து அவற்றிலிருந்து மீண்டு வர முடியாமல் என்ன செய்வதென்று தெரியாமல் யாரும் அறியாமல் கண்ணீர் வடித்து கொண்டு கர்த்தரை நோக்கி பார்க்கின்ற உங்கள் முகங்களை வெட்கப்படுத்தாதபடிக்கு இரட்டத்தனையான பலனை தரும்படி கர்த்தர் இன்றைக்கு உங்களை தேடி வந்து விசாரித்து உங்களுக்கு அற்புதங்களை செய்ய விருப்பம் உள்ளவராய் இருக்கின்றார். அதோடு மட்டுமல்லாமல் வெறுமையாய் காணப்படுகின்ற பகுதிகளில் உங்களின் வெற்றிடமான சூழ்நிலைகளில் இன்றைக்கு கர்த்தர் போதும் என்கிற வரையில் நிரப்பும்படி சித்தம் கொண்டுள்ளார். ஆகவே இன்றைய நாளிலும் நீங்கள் கலங்கிக் கொண்டிருக்கிற வெட்கப்பட்ட சூழ்நிலைகளினாலும் அவைகளில் உங்களுக்கு வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலனை தந்தும் இளச்சிக்கு பதிலாக சந்தோஷத்தையும் நித்திய மகிழ்ச்சியையும் சுதந்திரத்தையும் தந்து நீங்கள் வாழ்கின்ற தேசத்தில் உங்களை சாட்சிகளாய் நிறுத்தி ஆசிர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், ஆசிர்வதிக்கப்படுவீர்கள், அற்புதங்களை காண்பீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள். உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசிர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசிர்வதிப்பாரா?
2: கிறிஸ்து
0: உங்களுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா: விசுவாசமானது நம்பப்படுபவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. எபிரேயர் 11:1. பிரியமானவர்களே, விசுவாச வாழ்க்கை என்பது மிகவும் எளிதானதல்ல. எமது அன்றாட வாழ்வில் நடைபெறும் நிகழ்வுகள் எல்லாம் நாம் விரும்புவது போல் நடைபெறுவதில்லை. விசுவாச பயணத்தில் நீங்கள் துயரங்களை எதிர்கொள்வதாக இருந்தாலும், பதிலளிக்கப்படாத ஜெபங்களுடன் போராடி கொண்டிருந்தாலும், இன்னும் நிறைவேற காத்திருப்பவர்களானாலும், அல்லது கிறிஸ்துவுடன் நெருக்கமான நட்பை அவளோடு விரும்புபவர்களாக இருந்தாலும், சில நேரங்களில் நாம் எம்முடைய சூழ்நிலைகளின் நிமித்தம் சோர்ந்துவிட பார்க்கிறோம். விசுவாசம் நாம் தேவனோடு இருக்கிற உறவை இன்னும் பலப்படவும் புதுப்பிக்கவும் உதவுகிறது. அவர் எம்மில் இன்னும் அநேக கிரியைகளை ஆரம்பிக்க காரணமாய் இருக்கிறது. தேவன் சில வேளைகளில் அவருடைய பரிசுத்தவான்களாகிய நாம் தம்மோடு நேரடியான உறவை ஏற்படுத்தும்படியாக எம்முடைய விசுவாச அனுபவத்தின் அடித்தளத்தையே அசைப்பார். எம் விசுவாச வாழ்க்கையின் தொடக்கத்தில் எமது விசுவாசமானது இலகுவானதும் இனிமையானதாகவும் இருந்திருக்கும். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல தேவன் வெளியரங்கமான ஆசீர்வாதங்களை நிறுத்தி விசுவாசத்தின் மூலம் உள்ளான மனிதனை பலப்படுத்தி எம்மை தேவனில் 100% விசுவாசித்து நடக்க பழக்குகிறார். ஆகவே நாம் தரிசித்து விடலாம் விடாமல் விசுவாசித்து நடக்கிறோம் என்று சொன்னபடி நாம் வாழ வேண்டும். விசுவாச சோதனையும் வாழ்க்கையில் முகம் கொடுக்கும் எந்த நிகழ்வும் ஒருபோதும் எம்மை சோர பண்ணக்கூடாது. ஏனெனில் இவ்வுலகில் வாழும் அனைவருக்கும் சோதனைகள் வரும். விசுவாசம் என்பது தேவனுக்கு எதிராக சொல்லப்படும் அல்லது செயல்படும் அனைத்தையும் எதிர்த்து நிற்கும் பலமாயிருக்கிறது. யோபுவை பாருங்கள். அவர் என்னை கொண்டு போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன் என்று. ஆகவே விசுவாசத்தில் எம்மை பலப்படுத்தி கொள்வோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.

0: இன்றைய வாக்கு தத்தம் இன்றைய நாளிலும் 26ஆம் தேதி புதன்கிழமை 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இந்த காரிய வேளையிலும் சங்கீதம் 73:26 வாசிப்போம். இருந்தால் என் மாமிசமும் என் இருதயமும் மாண்டு போகிறது, தேவனே என்றென்றைக்கும் என் இருதயத்தில் கண்மலையும் என் பங்குமாயிருக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் சொல்லுகிறது பார்க்கிறோம். இயேசுவின் அருமையான அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலும் நம்முடைய இருதயமும் மாமிசமும் இந்த நாட்களிலே மாண்டு போகும் என்பதைத்தான் சொல்லப்படுகிறது. அதாவது சரீரம் அழிந்து போகும், இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் இந்த நாட்களில் அழிந்து போகும். ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, தேவன் என்றென்றைக்கும் என் இருதயத்தின் கண்மலையும் பங்குமுள்ளவராய் இந்த நாட்களில் இருக்கிறார். அப்படியானால் என்ன காரியங்கள் இந்த நாட்களில் அழிந்து போனாலும் தேவன் நம்முடைய நினைவுகளில் எண்ணங்களிலே இந்த நாட்களில் இருக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதைத்தான் இந்த நாட்களில் சங்கீதக்காரன் இப்படியாக இந்த நாட்களில் சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாட்களிலே மூன்று பகுதிகளே இந்த நாட்களில் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆவி, ஆத்மா, சரீரம். இந்த சரீரம் மண்ணானது மண்ணிலேந்து உருவாக்கப்பட்டபடினால் அது மறுபடியுமே மறிக்கிற வேளையிலே மண்ணுக்கே இந்த நாட்களிலே திரும்பி போகும். அதை குறித்தான் வேதம் சொல்லுகிறது, என் மாமிசமும் என் இருதயம் மாண்டு போகும் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கும். ஆனாலும் அப்படியாக மாண்டு போனாலும் தேவன் இன்றைக்கும் நம்முடைய இருதயத்தில் கண்மலையும் பங்கு உள்ளவராய் இந்த நாட்களில் இருக்கிறார் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் நம்ம கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய இருதயத்திலே எப்படி பலப்பட்டவராய் இருக்கிறார் என்பதை நாங்கள் பார்ப்போமாயிருந்தால், அவர் கண்மலையும் நம்மோடு பங்குள்ளவருமாய் இந்த நாட்களில் இருக்கிறார். இந்த சரீரம் இத்து போனாலும் அங்கே யோவ் பக்தன் சொல்லுகிற பிரகாரம் அங்கே ஆண்டவருடைய வருகையே ஆண்டவருடைய காரியங்களே என் மாமிச கண்கள் காணும் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் கடைசி நாட்களிலே இந்த மரித்த சரீரங்கள் இந்த நாட்களிலே உயிர்ப்பிக்கப்படும் என்பதைத்தான் அங்கே சொல்லப்படுகிறது. அவைகள் இத்து போனாலும் யோவனுடைய சரீரம் பாருங்கள், பொக்களங்களினாலும் வேதனை போ நோய்களினாலும் இந்த நாட்களில் இட்டு போயிருந்தது. ஆனாலும் யோவு அங்கே தளர்ந்து போகவில்லை, சோர்ந்து போகவில்லை. கடைசி நேரத்திலே அவருடைய சரீரத்தை தேவன் நாட்களை உயிர்ப்பிக்கிறார் என்பதைத்தான் அங்கே இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்ற நாட்களிலே நம்முடைய சரீரத்திலே வேதனையோடு இருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுடைய சரீரம் இத்து போய்விட்டது, சரீரத்திலே பலன் இல்லை, சரீரத்திலே வேதனையாக இந்த நாட்களில் இருக்கிறது என்று கலங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? ஆனாலும் உங்களுடைய இருதயத்திலே கண்மலையாக இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு பங்கை நீங்கள் உண்டாக்கி கொள்ளுங்கள். அப்பொழுது கர்த்தர் இந்த நாட்களிலே உங்களோடு கூட இருந்து இந்த மரித்த சரீரத்தை உயிர்ப்பிக்க வல்லவராக இருக்கிறார். லாசரு மரித்து 4 நாட்கள், ஆனாலும் கர்த்தர் இந்த நாட்களிலே அதே லாசரு வைத்தான் இந்த நாட்களிலே மறுபடியும் உயிர்த்து வாழ வைத்தார்னு சொல்லி பார்க்கிறோம். அரும பிள்ளைகளே, இன்றைய நாட்களிலே தேவனிடத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுப்போமாயிருந்தால் நம்முடைய சரீரத்திலே ஒரு உயிர் மூச்சியும் ஆவியிலே ஒரு அனலும் பலனும் இந்த நாட்களில் வருகிறதை பார்க்கிறோம். இந்த வாக்கு தத்தம் இன்றைய நாட்களிலே உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். வாக்கு தத்தங்களை விசுவாசியுங்கள். மாமிசமித்து போனாலும் சரீரம் அற்று போனாலும் நம்முடைய ஆத்மா தேவனிடத்திலே பங்குள்ளதாயும் தேவனை வாஞ்சிக்கிறதாயும் தேவனோடு உடைப்படுகிறதுமா இந்த நாட்களில் இருக்கும்படியாக தேவனிடத்திலே நாங்கள் திரும்புவோம். அதைத்தான் சங்கீதக்காரன் இந்த 73ஆம் அதிகாரத்திலே 26வது வசனத்திலே சொல்லுகிறார், என் மாமிசமும் என் இருதயமும் மாண்டு போகிறது, தேவனே என்றென்றைக்கும் என் இருதயத்திலே கண்மலையும் என் பங்குமாய் இருக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதுதான் மாண்டு போனாலும் தேவன் நம்முடைய இருதயத்திலே பங்குள்ளவராய் இந்த நாட்களில் இருக்க வேண்டும். இந்த வாக்கு தத்தங்களை விசுவாசித்து ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு இன்றைக்கும் கூட இந்த நடத்துவாராக என்று ஆண்டவரும் என் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களை உயிர்ப்பிக்க வல்லவராயிருக்கிறார். ஆமேன். ஆமேன்.
1: Recording stopped.

0: Recording in progress.
1: Amen. Amen. Amen. இன்று 26ஆம் தேதி 8ஆம் மாதம் 26ஆம் தேதி ஆவணி மாதம் 26ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2026ஆம் ஆண்டு புதன்கிழமை காலை வேளையிலும் இணைந்திருக்கிறோம். டொரண்டோ நேரம் காலை 8 மணி. இந்த வேளையில் நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். முதல்ல நாங்கள் அபிஷேக ஆராதனையோடு வழி நடத்தப்படுவோம். அதனைத் தொடர்ந்து இலங்கை இந்திய உலக நாடுகளுக்கான ஜபங்கள் கூடாக வழி நடத்தப்பட கத்தர் உதவி செய்வாராக. கத்தடி கரத்திலே ஒப்புவிப்போம். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவினை இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும், அதே வேளையில் இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். நாங்கள் இந்த வேளையிலும் இன்றைய நாளுக்கான வசனம் சங்கீதம் 73:26, என் மாம்சமும் என் இருதயமும் மாண்டு போகிறது, தேவன் என்றென்றைக்கும் என் இருதயத்தின் கண்மலையும் என் பங்குமாக இருக்கிறார் என்று கூறப்பட்ட இந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக பெற்றுக்கொள்வோம். கர்த்தர்தாமே வழி நடத்துவாராக. இன்றைய நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் பரிசுத்த வேதாகம புத்தகத்தை 365 நாளில் வாசித்து முடிக்கிறதுக்காக தொகுத்து வழங்குகின்ற அதிகாரங்கள் 1 ராஜாக்கள் 21, எரேமியா 48, பழைய ஏற்பாட்டிலிருந்தும் புதிய ஏற்பாட்டிலிருந்தும் 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் இவற்றை நாங்கள் பெற்று உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். ஜீவமன்னா, ஜீவ வார்த்தை, நற்சிந்தனை, வாக்கு தத்தம் இவற்றையும் நாங்கள் அனுப்பி தந்திருக்கிறோம். பெற்றுக்கொண்டிருப்பீர்கள், விசுவாசிக்கிறோம், கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் அபிஷேக ஆராதனையோடு தேவ ஊழியர் பசுநகோமி லோகனவர்கள் சத்தியவேத திருச்சபையிலிருந்து வழி நடத்துவார்கள். அதனைத் தொடர்ந்து இலங்கை இந்திய உலக நாடுகளுக்கான ஜபங்களுக்கூடாக வழி நடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. இன்றைய நாளிலும் சௌரி மேகலா வாசவர்கள் தொடர்ந்து நடத்துவார்கள். நான் வெளியில் செல்ல வேண்டி இருப்பதனாலே சௌரி மேகலா வாசவர்கள் இன்றைய நாளில் இலங்கை ஜபங்களை உலக ஜபங்களை எடுத்து வருவார்கள். அதிகாலை வேளையில் இணைந்திருக்கிற சௌரி டாலி, மாலை வேளையில் இணைந்திருக்கிற சௌரி செசிலியா அம்மா லண்டன் யூகேலிருந்தும், அதே வேளையில் இரவு வேளையில் இணைந்திருக்கிற சௌரி சுஜாதா ஆனந்தராஜா அவர்கள் கிளிநொச்சி இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார். இன்றைய நாளை தொகுத்து வழங்க சௌரி மேகலா வாசவர்கள் கொழும்பு இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார். அவர் தொடர்ந்து நடத்துவார். அந்த வகையில் இந்த வேளையில் நாங்கள் அபிஷேக ஆராதனைக்கு முதலாக பசுநகோமி லோகனவை அவர்களை வரவேற்று கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். அதனைத் தொடர்ந்து மேகலா வாசவர்கள் வேளையிலே வழி நடத்துவார். இந்த வேளையிலும் பசுநகோமி லோகன் அவர்களை வரவேற்று கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். பிரைஸ் லோட்டம்மா. புதிய நாளிலும் புதிய ஆசீர்வாதங்களோடு கத்தர் எல்லோரையும் அழைத்திருக்கிறார், உங்களையும் அழைத்திருக்கிறார். அந்த வகையிலே கத்தர் தாமே உங்களுடைய எல்லா காரியங்களிலும் கத்தர் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக என்று வாழ்த்தி கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துகிறோம்.
2: இந்த வேளையிலே கூட நாங்கள் பவுலினுடைய ஜெபத்தோடு தொடங்குவோம். ஹலேலூயா. அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாயிருக்கிற அவருக்கு சொந்தமானவர்கள். ஹலே லூயா. அவருக்கு சொந்தமானவர்கள், அதை நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். நாங்கள் அவருக்கு சொந்தம். ஹலே லூயா. அவர் எங்களுக்கு சொந்தம், நாங்கள் அவருக்கு சொந்தம். ஹலே லூயா.

மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒளிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம் இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒளிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒளிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒளிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

0: வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.
1: பிரியமானவர்களே, சங்கீதம் திருப்பாடல் 136 ஏசையா 53 உள்ள பகுதிகளை நந்தி பாடலாகவும் ஆராதனை பாடலாகவும் பாடி இறைவனுடைய அற்புதங்களை பெற்றுக்கொள்வோமா?

எனது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இறைமகன் இயேசுவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீதிமானோ பாடி மகிழ்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. மோசே, தாவீது, சாலமன், மிரியாம், தெபோரால் போன்ற தேவ பக்தர்களெல்லாம் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணினதை வேதத்திலே காண்கிறோம். அவர்கள் மட்டுமல்ல, அவர்களோடு இருந்த மக்களும் சேர்ந்து பாடி தேவனை மகிமைப்படுத்தி இருக்கிறார்கள். கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள், கர்த்தரை போற்றி பாடுங்கள், சங்கீதங்களால் ஆர்ப்பரித்து பாடுங்கள், அவர் இரக்கத்தை பாடுங்கள், அவர் மேன்மையை பாடுங்கள், அவர் மகிமையை, அவர் மீட்பை, அவர் தயவை, அவர் நமக்கு செய்தவைகளை எல்லாம் எண்ணி போற்றி பாடுங்கள் என்று வேதத்திலே பல இடங்களிலே நாம் வாசிக்கிறோம். ஆரம்ப நாட்களிலே நான் இளம் வயதிலே கர்த்தருக்காக எழுதிய பாடல்கள் சிலவற்றையும், என் மனைவி ஜெயராணியும் எழுதின பல பாடல்களில் சிலவற்றையும் தொகுத்து ஆராதனை என்ற ஒரு MP3 உங்களுக்கு வழங்குவதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த பாடல்கள் எல்லாம் ஆரம்பத்திலே கர்த்தரோடு நடந்த அந்த இள வயதின் அன்பிலிருந்து பெற்றவைகள், தேவ பிரசன்னத்திலே கிடைத்தவைகள். கர்த்தருக்காக இருதயம் அடித்து கொண்டிருந்த பொழுது எங்கள் நேசமெல்லாம் அவர் மேலே ஊற்றப்பட்டு அவருடைய சமூகத்தில் இருந்த பொழுது பெற்ற பாடல்கள். அந்நாட்களில் இந்த பாடல்கள் வாலிபர் மத்தியில் அதிகமாய் பாடப்பட்டவைகள். இவைகளை பாடுங்கள், கர்த்தருடைய அபிஷேகம் உங்கள் மேலே தங்கி தாபரிக்கும், உங்கள் இருதயம் பூரிக்கும், ஆவி களிக்கூறும், தேவ பக்தியில பெருகுவீர்கள், நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

இயேசுவை காண்போம் இறையாட்சி வழங்கும் MP3 பாகம் 1 Looking unto Jesus Kingdom of God Present MP3 Volume 1 கிறிஸ்துவில் வாழும் என் அன்புக்குரிய பிள்ளைகளே, இயேசுவை காண்போம் MP3 பாகம் 1 வெளியிடுவதில் மிக மிக மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த பாடல்கள் நீங்கள் கேட்கும்போது உங்கள் உள்ளத்திற்கு வல்லமையும் ஆற்றலும் இறைவன் உங்களுக்கு அருள்வாராக. அத்தோடு சோர்ந்த வாழ்க்கை திடங்கொள்வதாக, உடைந்த உள்ளங்கள் தேற்றப்படுவதாக, உங்கள் கண்ணீர் மாறுவதாக, கவலை போக்கப்படுவதாக, நோயாளிகள் சுகம் அடைவார்களாக, தீய சக்தியின் பிடியிலிருந்து விடுதலை கிடைப்பதாக, இருளின் பிடியிலிருந்து ஒளியின் பாதைக்கு வழிநடத்தப்படுவீர்களாக, தனிமை போக்கப்படுவதாக, பயத்தை நீக்கி போடுவதாக, கடன் பாரங்கள் நீங்குவதாக, தொழிலிலே முன்னேற்றம் உண்டாவதாக, தடைகள் எல்லாம் மாறுவதாக, படிப்பிலே வெற்றியையும் உயர்வையும் வேலை வாய்ப்பையும் காண்பீர்களாக, பிரிவுகள் பிளவுகள் மாறி சமாதானம் உண்டாவதாக, திண்மையில் ஈடுபடுபவர்கள் நன்மையில் செயல்படுவார்களாக, ஊழிய பாதைகள் விசாலம் ஆவதாக, உங்கள் தேவைகள் சந்திக்கப்படுவதாக, அனைத்து நற்செயல்களையும் செய்வதற்கு தேவையானதெல்லாம் மிகுதியாகவே தருவாராக, உங்கள் பயணங்களில் எந்த தீங்கும் ஏற்படாமல் காப்பாராக, நீங்கள் வசிக்கிற இடத்தில் ஆண்டவர் தாமே உங்களோடு இருந்து உங்களை வழிநடத்துவாராக, எல்லா நேரத்திலும் எல்லா இடத்திலும் துணை புரிய தவறாத இறைவன் உங்களை சகல விதத்திலும் ஆசீர்வதித்து வழிநடத்த ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் தூய தந்தையே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.

என கண்பான சங்கமம் வானொலி நேயர்களே, வர இருக்கும் நத்தார் புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறி உங்களை மனமாற வாழ்த்தி நிற்கின்றது சங்கமம் வானொலியில்.

பிறக்க இருக்கும் புத்தாண்டில் மகிழ்ச்சியும் சமாதானமும் நிறைந்த வாழ்க்கை வாழ தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக என்று மனமாற வாழ்த்தி நத்தார் புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறி நிற்கும் வானொலி சங்கமம்.

அது மட்டுமல்ல, இந்த வானொலியானது தேவனின் அளவில்லாத கிருபையால் தை முதலாம் நாளில் தனது மூன்றாவது அகவையில் காலடி எடுத்து வைக்க இருக்கிறது என்பதையும் நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

இதோ நம்மை உற்சாகப்படுத்த இன்னொரு பாடல். நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும், ஒரு பிரச்சனை வந்தா எப்படி நம்ம கலங்கி போயிடுறோம், வியாதி வந்துச்சுன்னா எப்படி கலங்கி போயிடுறோம், எப்படி ஒரு ஒரு டிப்ரெஷன் ஸ்டேட் வர நமக்கு வந்து நம்ம வந்து அதை இழுத்துட்டு போயிடும், ரொம்ப கவலைப்படுவோம். எல்லாம் சொல்லுவோம், நமக்கு உங்களுக்கு வந்தால் தான் தெரியும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம அதை அனுபவித்தவர்களுக்கு நன்றாக தெரியும், ஒரு பிரச்சனை வந்தால், இல்லை கடன் பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை வியாதியாக இருக்கட்டும், அந்த மாதிரி பிரச்சனை வரும்போது நாம் கலங்கி போகிறோம். நாம் என்ன செய்யணும் அப்படின்னு நமக்கு வேதம் சொல்லி கொடுத்துருக்கு. வி நீட் டு பிலீவ். ஆண்டவர் நம்மோடு இருக்கார், அவருடைய வேதம் வசனம் நம்மிடத்தில் பேசும். ஆண்டவர் நம்மை வழிநடத்துவார், நம்மை விடுவிப்பார், சுகம் கொடுப்பார். அந்த நம்பிக்கையோடு நம்ம ஜெபிக்கணும். இதை நாம் செய்ய போகிறோம். எப்படின்னா உற்சாகமாக நடனத்தோடு ஆடி பாடி நாம் பிரச்சனையை நம்ம எதிர்கொள்ளணும். டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்கு போகிறதுக்கு பதிலாக நம்பிக்கையோடு நம்ம ஆண்டவரிடம் திரும்புவோம். அதான், வியாதி வந்தால் என்ன பண்ண போகிறோம், கவலை வந்தால் என்ன பண்ண போகிறோம், பிரச்சனை வந்தால் என்ன பண்ண போகிறோம். வியாதி வந்தால் நாம் அப்படியே சோகத்தில் விழுந்துட போகிறதில்லை, டிப்ரெஷனில் விழுந்துட போகிறதில்ல. ஆண்டவர் நம்மை தட்டி எழுப்புவார், சுகம் கொடுப்பார். கவலை வந்தால் கலங்க மாட்டோம். ஓகேயா? ஹல்லேலூயா. பாடுவோமா? சந்தோஷமாக ஆடி பாடி நாம் ஆண்டவரை துதிப்போம். வியாதி வந்தால் விழுந்து விடாதே, இயேசு உண்டு, அவர் வார்த்தை உண்டு, அவர் நமக்குள் உண்டு. ஹல்லேலூயா. வியாதி ஓடி போகும், கவலையே கலங்கி போகும். படுவோமா?

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும்.

07 05 83. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலில் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

0: துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் எங்கள் பரம தகப்பனே, தேவ தூதர்களும் பரிசுத்தவான்களும் துதிக்கும் உங்களை துதிக்க எங்களுக்கு நீர் தந்த பெரிய சிலாக்கியத்துக்காக உமக்கு நன்றி. சகோதரர் ஜாலி ஆபிரகாம் அவர்களுக்கு கொடுத்த தாளந்துகளுக்காகவும், அவரோடு கூட உம்மை புகழவும் விசேஷமாக இந்த ஓசன்னா MP3 CD பாகம் 4 பாடல்கள் மூலம் உம்மை துதிக்க ஆராதிக்க எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி. இந்த பாடல்களை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சமாதானம், சுகம், விடுதலை கட்டளையிடுவீராக. இந்த பாடல்கள் தொனிக்கும் இடமெல்லாம் உம் ஆசீர்வாதம் இறங்கி வருவதாக. ஆவியானவரின் தொடுதலை மக்கள் உணரட்டும். இந்த பாடல்களை உருவாக்கின சகோதரர் ஜாலி ஆபிரகாம் அவர்கள் குடும்பம், ஊழியத்தையும் அவர்களோடு இணைந்து ஒத்துழைத்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த பாடல்கள் மூலம் உம் நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவின உமக்கு கோடி கோடி நன்றி. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே,
1: ஆமென். Oh my dear, this is the day that God has given to you to worship Him. Let the anointing of the Holy Spirit just it have to come and cover all this area, and you have to be a blessable people. God says, whomever gather together in my name, I will be there to come and bless them. This is the day that God has given to you. Hello, you are blessed. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அந்த ஆசீர்வாதத்தின் ஊற்று உங்களை நோக்கி வந்திருக்கிறது. அந்த ஆசீர்வாதத்தின் ஊற்று அவரை நாம் துதிப்போமா? நம்முடைய கண்களை ஏறெடுப்போமா? நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நோக்கி

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

அப்போஸ்தலர் பணி 1:8 உன்னதத்தின் வல்லமையை பெற்று உலகமெங்கும் என் சாட்சிகளாய் இருப்பீர்கள்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம் இணைந்திருக்கிறது.

ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒளிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம், சங்கமம், சங்கமம், இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

0: வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.
1: ஒன்று சாமுவேல் 2:30, நம்மை மாட்சிமைப்படுத்துபவனே நாமும் மாட்சிமைப்படுத்துவோம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

எண்ணாகமம் 17 அதிகாரத்தில் இஸ்ரேல் ஜனங்கள் மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிராய் முறுமுறுத்ததை வாசிக்கிறோம். அந்த முறுமுறுப்பு ஒழிந்து போகும்படி கர்த்தர் ஆரோனின் கோரை துளிரிட்டு பூ பூக்க செய்தார். கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த முறுமுறுப்பு தனக்கு ரோதமான முறுமுறுப்பாய் இருப்பதால் அதன் மூலம் ஜனங்கள் அழிந்து போகாதபடி அந்த துளிர்த்த கோலை தேவ சமூகத்தில் வைக்க சொல்லி கட்டளையும் கொடுக்கிறார். பிள்ளைகளே, இந்த நாளிலே நமக்குள்ளும் எதை குறித்தாவது அல்லது யாரை குறித்தாவது முறுமுறுப்பு இருக்குமே, ஆனால் அதை தேவ சமூகத்தில் இருந்து ஒழிய பண்ணும்படி நமக்குள் துதியின் சப்தம் இன்றே துளிர்க்கட்டும். அது நம்மை சுற்றியுள்ள ஜனங்களின் முறுமுறுப்பை ஒழிய பண்ணும்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

பிரைஸ் தி லார்ட். அபிஷேகம் இல்லாமல் எதையுமே ஆண்டவருடைய சித்தத்தின்படி நம்மால் செய்ய முடியாது. ஆகவே ஆவியானவரை அழைப்போம். அவருடைய அபிஷேகம் வேண்டும். அவர் நம் மத்தியில் வர வேண்டும், நமக்குள் இறங்க வேண்டும், நம்மை அபிஷேகம் செய்ய வேண்டும், நம்மை அபிஷேகிக்க வேண்டும். விசேஷமாக ஊழியம் செய்ய அவருடைய அபிஷேகம் வேண்டும். வேண்டுதல் செய்ய அவருடைய அபிஷேகம் வேண்டும். அது மாத்திரமல்ல, எல்லா காரியத்திலும் அவரின் அபிஷேகம் இருந்தால் நன்றாக இருக்கும். இப்பொழுது நாம் அவரை அழைப்போமா? அவர் நம் மத்தியில் வரட்டும், நம்மை அபிஷேகிக்கட்டும். பெற்றுக்கொள்ளுங்கள், அபிஷேகத்தை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். அவர் அபிஷேகம் வேண்டும், தினமும் வேண்டும், எப்பொழுதும் வேண்டும். ஹல்லேலூயா. அழைப்போம் அவரை.

ஜெபமே என் வாழ்வு, சுவிசேஷமே என் பாரம். பிரியமானவர்களே, எசேக்கியேல் 9:4 கர்த்தர் தன் தூதனுக்கு, நீ எருசலேம் நகரம் எங்கும் சென்று அங்குள்ள அக்கிரமங்களுக்காக பெருமூச்சு விட்டு அழுகிற மனிதரின் நெற்றிகளில் அடையாளம் போடு என்று கட்டளையிட்டார். இதோ இன்று நம் தேசத்தின் அக்கிரமங்களுக்காய் கண்ணீர் விட்டு கதறுகிற மக்களின் மேல் கர்த்தர் அடையாளமிட விரும்புகிறார். என் நாமம் தரிக்கப்பட்ட என் மக்கள் என்னை நோக்கி கூப்பிட்டால் நான் இந்த நாட்டுக்கு நன்மை செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். பிள்ளைகளே, நம் தேசத்தின் எதிர்காலம் அரசியல்வாதிகள் கையில் இல்லை, விஞ்ஞானிகள் கையிலும் இல்லை, ஜெபிக்கும் ஜெப வீரர்களின் கைகளில் தான் உண்டு. என் ஜீவ நாட்களெல்லாம் ஜெப வீரன் என்று எழுதும் சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாய் இருக்கட்டும் என்ற என் ஏக்கத்தை இந்த கேசட்டில் பாடலாய் பாடியுள்ளேன். நமது தேசத்திற்காக ஜெபிக்க உங்களை இன்று அர்ப்பணிப்பீர்களா? இப்பொழுது நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பின் பரலோக பிதாவே, கோடி ஸ்தோத்திரங்கள் அப்பா. உம்முடைய கிருபையால் இந்த உன்னத ஊழியத்தை எங்களுக்கு கொடுத்தீரே. இந்த பாடல்களை கேட்கிற அனைவரும் உம்முடைய இதய துடிப்பை உணர்வார்களாக, உம்முடைய பரிபூர்ண சித்தம் செய்கிறவர்களாக மாறுவார்களாக. ஜெபமும் சுவிசேஷ பாரமும் அதிகமாய் அவர்களை அழுத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.

0: வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.
1: வேதத்தை நீங்க திறந்து கொள்ளுங்க. வேதத்தை திறந்து புலம்பல் 5 புலம்பல், எரேமியாவின் புலம்பல் 5:21 சகோதரன் வாசிக்கும் போது நீங்கள் வேதத்தை கவனிக்கும்படி அன்போடு கேட்கிறேன்.
2: கர்த்தாவே, எங்களை உம்மிடத்தில் திருப்பிக் கொள்ளும், அப்பொழுது திரும்புவோம். பூர்வ காலத்தில் இருந்தது போல எங்கள் நாட்களை புதியவைகளாக்கும்.
1: பூர்வ காலத்தில் இருந்தது போல எங்கள் நாட்களை புதியவைகளாக்கும். இந்த கூட்டத்திற்காக ஒரு 2-3 நாளாவே ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இன்றைக்கு காலையில் ஆண்டவர் அதிகாலையில் எனக்கு இந்த வார்த்தையை ஆண்டவர் கொடுத்து இந்த வசனத்தை என் உள்ளத்தில் ஒரு எழுப்புதலை கொண்டு வரும்படி செய்தார். நிச்சயமாகவே இந்த கூட்டம் முடிந்து போகும்போது உங்கள் உள்ளத்தில் ஒரு புதிய ஒரு மாற்றத்தை கர்த்தர் தருவார். ஆமென். ஏனென்றால் இந்த ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையை ஆண்டவரிடத்தில் நான் கேட்டு உங்களிடத்திற்கு கொண்டு வருகிறேன். ஏதோ ஒரு கூட்டத்திற்கு நான் வந்தேன், ஒரு செய்தியை கேட்டேன் என்பது என்று நீங்கள் சொல்லக்கூடாது. இவ்வளோ தூரம் பிரயாணப்பட்டு ஓடி வருகிற நீங்கள் இந்த கூட்டத்திற்கு பிறகு ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உங்களுக்குள்ளே கட்டளையிடப் போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். இந்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசித்தா நல்லதுன்னு நினைக்கிறேன். பைபிள் கொண்டு வந்தவங்கெல்லாம் நல்ல வாயை திறந்து சத்தத்தை உயர்த்தி வாசிப்போமா. கர்த்தாவே, எங்களை உம்மிடத்தில் திருப்பிக் கொள்ளும், அப்பொழுது திரும்புவோம். பூர்வ காலத்தில் இருந்தது போல எங்கள் நாட்களை புதியவைகளாக. இக்காலத்தில் நீங்கள் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் நீங்கள் சந்திக்கும்போது அந்த காலத்தில் இப்படி இல்லையே, 10 முன்னால் அப்படி இல்லையே, 20 முன்பாக எங்கள் வீட்டில் இருந்த ஒரு செழிப்பு இப்போ இல்லையே, ஒரு 7 இருந்த ஒரு பலன் எனக்கு இல்லையே, அப்போது இருந்த ஒரு சந்தோஷம் எனக்கு இல்லையே என்றெல்லாம் நீங்கள் எந்தெந்த காரியத்தில் இல்லை இல்லைன்னு நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்களோ அதை திரும்பவும் ஆண்டவர் இன்றைக்கு தரப்போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். அந்த காலத்தில் இருந்தது போல இல்லை, அந்த காலத்தில் இருந்த சந்தோஷம், அந்த காலத்தில் இருந்த பலன், அந்த நாட்களில் இருந்த ஒரு ஜபாவி, அந்த நாட்களில் நான் ஆண்டவருடைய வேத வசனத்தை வாசித்தது போல, அந்த நாட்கள் எங்கள் வீட்டில் இருந்த ஒரு நிம்மதி, அந்த காலத்தில் என் சரீரத்தில் இருந்த பலன் என்னெல்லாம் இல்லை இல்லை இல்லை என்று நீங்கள் சோர்ந்து போய் நீங்கள் மிகுந்த வேதனையோடு இந்த நாட்களை நீங்கள் நடத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்காகவே இந்த வார்த்தையை என் இருதயத்தில் போட்டார். அந்த வார்த்தை சொல்லுகிறது பாருங்க, பூர்வ காலத்தில் இருந்தது போல எங்கள் நாட்களை புதியவைகளாக்கும். நம்முடைய ஆண்டவர் காரியங்களை புதிதாய் மாற்றுகிறவர். ஆமென். ஆண்டவர் ஒரு புதிய காரியத்தை செய்கிறவர். ஆண்டவரால் கூடாதது ஒன்றுமில்லை. அதனால அந்த பழைய காலத்தில் இருந்ததே நீங்க நினைச்சு, இந்த காலம் இப்படி இருக்க இப்படி இருக்க, இனி எப்படி இருக்கும், இனி வரப்போ, இப்பவுமே இப்படி இருந்துச்சுன்னா இனி வரப்போகிற காலம் எப்படி இருக்கும்? உதாரணமா உங்களுக்கு ஒரு 5000 ரூபாய் தான் சம்பளம் வைங்க, இந்த 5000 ரூபாய் வச்சே இப்ப என்னால நடத்த முடியலையே, இனி வரக்கூடிய காலத்துல இன்னும் விலைவாசிகள்லாம் உயரும் போது நான் எப்படி தான் அதை சமாளிக்க போறேன், அல்லது இப்ப உங்களுக்கு ஏதோ ஒரு பலவீனம் என்று மருத்துவர் சொல்லிட்டார் வைங்க, இந்த பலவீனத்தை வச்சு நான் எவ்வளவு காலம் வாழ போறேன், இவ்வளவு மருந்து மாத்திரைகளை வாங்க வேண்டி இருக்கு, நான் என்ன இனி என்ன செய்ய போகிறேன்? இப்ப ஒருவேளை உங்க பிள்ளைகள் படித்து அடுத்த கல்வி ஆண்டுக்கு வரப்போறாங்க, அப்போ பள்ளிக்கூடங்களுக்கு போனா 50,000 ஃபீஸ் கட்டுங்க, 1,00,000 ரூபா கொடுங்க, அல்லது 2,00,000 ரூபா கொடுத்தாதான் அங்க சீட் கிடைக்குமா, நான் என்ன செய்ய போறேன், எங்க படிக்க வைக்க போறேன்? அந்த காலம் போல இல்லையே, என்னெல்லாம் உங்க உள்ளத்துக்குள்ள நிறைய வேதனைகளோடு கூட நீங்க வந்திருப்பீங்க. இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தில் அவருடைய ஊழியக்காரனாக நான் நின்று ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்து இந்த வார்த்தைகளை நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். இந்த வார்த்தைகளை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஆமென். ஆண்டவர் எல்லாவற்றையும் ஆண்டவர் மறுபடியும் புதிதாய் மாற்ற விரும்புகிறார். ஆமென். ஹல்லேலூயா. பொதுவாக வேலை இல்லாதவர்கள் நம்ம நாட்டின் சட்டத்தின்படி ஒழுங்கின்படி அரசாங்கத்தில் போய் அந்த வேலை வாய்ப்பு துறையில் தங்கள் பெயரை பதிவு செய்வார்கள். அதை பதிவு செய்து காத்திருப்பார்கள். அடுத்த ஆண்டு வரும்போது அவங்க திரும்ப போய் அங்கே என்ன செய்யணும், தங்கள் பெயரை ரினியூவல் பண்ணணும். அதை விட்டுட்டாங்கன்னு வைங்களேன், அவங்களுக்கு அந்த சீனியாரிட்டி போயிடும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைகளும் கூட அவ்வப்போது தங்களை தாங்களே புதுப்பிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. தங்களை தாங்களே ஆண்டவருடைய கிருபையினால புதுப்பித்துக் கொள்வதற்கு ஆண்டவர் ஒரு சந்தர்ப்பத்தை தருகிறார். உதாரணமாக ஏசையா தீர்க்கதரிசியின் புத்தகம், நம் எல்லாருக்கும் தெரிந்த வசனம், 40 அதிகாரம், The book of Isaiah, chapter 40, verse 31.
2: கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ,
1: கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ
2: புது
1: பலன் அடைந்து
2: கழுகுகளை போல செட்டைகளை அடித்து
1: கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள்.
2: அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள்,
1: அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள்,
2: நடந்தாலும் சோர்ந்து போகார்கள்,
1: நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள். கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரமான, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, அந்த வசனத்தை பாருங்க, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் அப்படின்னு சொல்லல, தமிழ் அழகா போட்டிருக்கு, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இன்றைக்கு பார்த்து சொல்லுகிற முதல் வார்த்தை என்ன தெரியுமா? நீங்கள் இழந்த பலனை மறுபடியும் கர்த்தர் புதிதாக்க விரும்புகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த காலத்தில் இருந்த பலன் எனக்கு இல்லை, அந்த காலத்தில் இருந்தது போல என்னால உற்சாகமா வேலைகளை செய்ய முடியல, அப்போது போன வருஷம் இந்த பலன் எனக்கு இன்றைக்கு இல்லை. இன்னைக்கு கர்த்தருடைய நாமத்தில் அவங்களை பார்த்து சொல்றேன், பொதுவாக நம்ம ஊர்ல 40 வயசு ஆயிடுச்சுனாலே உனக்கு வயசாயிடுச்சு, நல்ல வேலை செய்யறனோ கூட வேலை செய்ய விடாம ஆக்கிடுவாங்க, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, உங்களுக்கு வயசாகி போச்சு, அதனால தான் நேற்று சொன்னது இன்றைக்கி சொல்கிறீங்க, உங்களால் முடியாது, உட்காருங்க. நான் இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தில் சொல்கிறேன், காலைப்புக்கு 40 வயதில் இருந்த பலனை கர்த்தர் 80 வயதிலும் கட்டளையிட்டார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆமேன். ஹல்லேலூயா. இன்று கர்த்தருடைய நாமத்தில் சொல்லுகிறேன், ஆண்டவர் உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை என்னன்னா, கர்த்தர் உங்கள் பலனை மறுபடி புதுப்பிக்க விரும்புகிறார். உங்கள் சரீரத்தில் இருக்கிற பலனை ஆண்டவர் புதிதாக்க விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வீணா மருந்து மாத்திரை சாப்பிட்டு டாக்டர்ஸ் கொண்டு போய் கொடுக்கிற பணத்தை ஏதோ இன்னைக்கு கூட அனௌன்ஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். நேபாளில் மக்கள் வீடு இல்லாமல், வாசல் இல்லாமல், பிரெட் வாங்க கூட வழி இல்லாமல் அவங்க கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம பண உதவி செய்யணும்னு இங்கே அனௌன்ஸ் பண்ணாங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நான் போன வாரம் கர்த்தருடைய பிள்ளைகளை நான் அமெரிக்காவில் ஊழியர் செய்யும்போது கூட அங்கேயும் சொன்னேன், சும்மா வீணா மருந்து மாத்திரையெல்லாம் போய் டாக்டர் செலவழிக்கிறத விட அதை கர்த்தருடைய ஊழியத்துக்கு கொடுத்தாலும் பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு. அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ரெண்டு டாக்டர்ஸ் வந்து சொன்னாங்களாம் பாஸ்டர்கிட்ட, வருமானமே இல்லை டாக்டர்ஸ், ஜோம் அனுங்கன்னு. புரியுதா உங்களுக்கு? அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்னைக்கு நான் உங்களுக்கு கர்த்தருடைய நாமத்தில் சொல்லுகிறேன், நம்முடைய ஆண்டவர் நமக்கு ஒரு புது பலனை தருவார். கர்த்தரால் கூடாதது ஒன்றுமில்லை. எப்போது ஆண்டவர் புது பலனை தருகிறார்? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ. நல்லா கவனிங்க. ஆனா அடுத்த கேள்வி என்னன்னா, எத்தனை பேர் மணவாளனோடு பிரவேசித்தார்கள்? 5 பேர். ஒருவரை ஒருவர் பார்த்து சொல்லுங்க, 5 பேர். ஒருவரை ஒருவர் பார்த்து சொல்லுங்க, இன்னொரு முறை சொல்லுங்க, இன்னொரு முறை சொல்லுங்க. எத்தனை பேர் காத்திருந்தாங்க? 10 பேர் காத்திருந்தாங்க, 10 பேர் காத்திருந்தாங்க. ஆனால் மணவாளனை கண்டு மணவாளனோடு கல்யாண வீட்டுக்கு போனது யாரு? 5 பேர். மற்ற 5 பேரும் கைவிடப்பட்டுட்டாங்க. காரணம் என்னன்னா, 5 பேருடைய தீவெட்டி அணைந்து போச்சு. தீவெட்டி எரிஞ்சுக்கிட்டே இருந்து, மழை மழை மழைன்னு எரிஞ்ச தீவெட்டி. மணவாளன் வர லேட் ஆனவுடனே இருந்த எண்ணெயெல்லாம் ஊற்றி ஊற்றி பார்த்தாலும் எல்லா எண்ணெயும் காலியாக போய் அது கருகி போச்சு தீ. அப்போ ஒன்று மணவாளன் வரும்போது அவங்களால் ஆயத்தமாக நிற்க முடியல. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, 5 பேர் கைவிடப்பட்டு விட்டார்கள். இன்றைக்கு நான் கர்த்தருடைய நாமத்தில் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை பலப்படுத்த விரும்புகிறார், இழந்த பலனை கொடுக்க விரும்புகிறார். யாருக்கு கர்த்தர் கொடுக்கிறார்? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ. ஆமென். ஹல்லேலூயா. எப்ப வேணா காத்திருக்கலாம் பைபிள் சொல்லல. காலையில கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கணும். கர்த்தருக்கு காத்திருக்கும் போது காலையில கர்த்தர் தம்முடைய புது கிருபையினால் உங்களை திருப்தி ஆக்குவார். ஆமென். யாராவது ஒரு மனுஷன் இங்க வெயிட் பண்ணுங்கன்னா, அவர் சொன்னாரு மனுஷனுக்காக காத்திருப்போம். ஒரு அதிகாரி நாளைக்கு வாங்கன்னு சொன்னா 10 மணிக்கு வரணும், 8 மணிக்கு இருப்போம். இன்றைய நாமத்தினால் நான் உங்களை பார்த்து சொல்றேன், தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து ஆண்டவரே எனக்கு என்ன வார்த்தையை கொடுப்பீர். இன்றைக்கு நான் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போகணும், நான் காலையில் போய் என்னுடைய ஆஃபீஸை திறக்கணும், அதுக்கு முன்பாக உங்களுடைய பாதத்தில் நான் காத்திருக்கிறேன், எனக்கு நீர் ஒரு வார்த்தையை தாரும் ஆண்டவரே என்று தேவ சமூகத்தில் நீங்க காத்திருந்து பாருங்கள். கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தருவார். இருக்கிறதுலயே மிக பெரிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? வெயிட் பண்ணுங்க. இதோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வந்துடுறேன் அப்படின்னா வந்துடுறேன் போறார், எப்போ வருவாரோ தெரியாது. சிலர் இங்க வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போனா நம்ம வந்து பார்த்தா அந்த இடத்துல அவங்க நிக்க மாட்டாங்க. எங்க போயிட்டாங்கன்னு பார்த்தா, இவ்வளவு நேரம் நான் வெயிட் பண்ணி பார்த்தேன், இப்பதான் போனேன் அப்படின்றவாங்க. இன்னைக்கு கர்த்தருடைய நாமத்தில் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், இந்த வார்த்தை உங்களை பார்த்து சொல்லுகிறது, நீங்கள் கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டும். ஆமென். 103:5 நீங்கள் வாசித்து பாருங்கள். வேதத்தில் வாசிக்கிறோம், கர்த்தருடைய பிள்ளைகளை அந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். 103:5.
2: நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார்,
1: நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார்,
2: கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது
1: கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல ஆகிறது. கையை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். இந்த கர்த்தருக்கு காத்திருக்கிறதை குறித்து நல்ல கவனிங்க, என்ன பாருங்க, கர்த்தருக்கு காத்திருக்கிறதை குறித்து வேதம் சொல்லும் போது ஏசையா 40:30-31 வசனங்களிலே நீங்கள் பார்த்தாலும், இப்போது வாசித்த 103 சங்கீதத்தில் 5 வசனத்தில் வாசித்தாலும் அங்கு எந்த பறவை சொல்லப்படுகிறது? கழுகைத்தான் சொல்லப்படுகிறது. நல்ல கவனமாய் கேளுங்க, இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு ஒரு புதிய பலனை கொடுக்கத்தான் போகிறார். கை வைத்து ஆமென் சொல்லுங்க. ஆனா கர்த்தருக்கு காத்திருங்க, கர்த்தருக்கு காத்திருங்கன்னு நான் சொல்லும் போது ஒரு சிலரால் புரிந்து கொள்ள முடியாது. அந்த கர்த்தருக்கு காத்திருக்கிற என்ற அந்த வார்த்தையில ஆவியானவர் கழுகை எழுதி வைத்திருக்கிறார். இந்த கழுகு உலகத்திலேயே மிக மிக மிக மிக மிக உயரமாய் பறக்கக்கூடிய ஒரு முக்கியமான பறவை. என்ன பறவை? கழுகுதான். ஆனா இந்த கழுகு ஒரு காலகட்டத்தில் தனக்கு வயதாகும் போது அது ஒரு மலைகளோ குன்றுகளிலோ போய் அமர்ந்து அந்த பழைய சிறகுகள் எல்லாவற்றையும் உதிர்த்து அது கொஞ்ச நாள் அப்படியே அமைதியாக உட்கார்ந்துருக்கும், அமைதியாக காத்திருக்கும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா திரும்ப கொஞ்சம் கொஞ்சமாக புதிய இறகுகள், புதிய சிறகுகள் அதில் முளைக்க ஆரம்பிக்கும். கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா அது உதிர்ந்த இடத்துலலாம் புது புது புது புது அழகான சிறகுகள் முளைக்க ஆரம்பித்த உடனே அது மறுபடியும் என்ன செய்ய ஆரம்பிக்கும்? உயர எழும்ப ஆரம்பிக்கும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, எந்த அளவுக்கு தேவ சமூகத்தில் நீங்கள் காத்திருந்து ஏதாயிலும் ஒரு காரியத்துக்காக நீங்கள் விடாமல் ஜெபம் நேரம் வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை உயர்த்தி ஆகிடுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. சில நேரங்களில் ஆண்டவர் 1 உயர்த்தக்கூடும், சில நாட்களில் 2 உயர்த்தக்கூடும், சில நேரத்தில் 3 கூட உங்களை நம்மை உயர்த்துவதற்கு காலதாமதமாகும். ஒன்று புரிஞ்சுக்கிடணும், எந்த அளவுக்கு காலதாமதமாகுகிறதோ, எந்த அளவுக்கு காலதாமதமாகிறதோ அந்த அளவுக்கு தேவன் பெரிய காரியத்தை வைத்திருக்கிறார். கையை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கையை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்ல வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென், ஹல்லேலூயா. அப்படியே கையை உயர்த்து ஜெபம் பண்ண, 1 கண்ணை மூடி கைகளை உயர்த்தி வாய்களை திறந்து, வாய்களை திறந்து தேங்க்யூ ஜீசஸ் க்ளோரி, வாய்களை திறந்து ஜெபம் பண்ணும். அப்படி ஆண்டவரே, இதுவரைக்கும் உங்கள் பலவீனத்தையே நீங்கள் பெருசாக எண்ணிக்கிட்டு இருந்திருப்பீங்க. உங்கள் பிளட் ப்ரெஷரோ, உங்கள் சரீரத்தில் இருக்கிற சர்க்கரை வியாதியோ, அல்லது உங்கள் சரீரத்தில் இருக்கிற ஏதாயிலும் போராட்டங்களோ, ஒருவேளை உங்கள் கண்களில் மங்கி இருக்கலாம், பார்வை மங்கி இருக்கலாம், உங்கள் கையை காலெல்லாம் தூக்க முடியாமல் மடக்க முடியாமல் இருக்கலாம், படிக்கட்டு ஏற முடியும் ஏறும்போது மூச்சு வாங்கலாம், அல்லது உங்களால் வீட்டு வேலைகளை சரியாக செய்ய முடியாமல் இருக்கலாம், அல்லது உங்களுடைய இருதயத்தில் அடிக்கடி ஒரு பல்பட்டேஷன், ஒரு படபடபடப்பாக இருக்கலாம், அல்லது உங்கள் உள்ளத்தில் ஒரு பயம் இருக்கலாம். இன்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், ஹல்லேலூயா, என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னீர் அல்லவா. இயேசுவின் நாமத்தினால உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னீரே. நரம்பு எலும்பு மண்டலங்கள், தசை நார்கள், ஆண்டவரே செவிகளில் இருக்கிற பலவீனங்கள், ஆண்டவரே காது கேட்க முடியாத சூழ்நிலைகள், மங்கி போன கண் பார்வைகள், இயேசுவின் நாமத்தினால இப்போது புதுபலன் அடைவதாக, புதுபலன் அடைவதாக, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, ஆண்டவரே இடுப்பில் இருக்கிற தீராத வலிகள், ஆண்டவரே நீண்ட நேரம் உட்கார முடியாத பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தில் முடிவுக்கு வருவதாக. நரம்பு மண்டலங்கள், ஹல்லேலூயா, ஆண்டவரே முதுகு எலும்பில் இருக்கிற பலவீனங்கள் இப்பொழுது சுகமாகிறதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் புதுபலனை கொடுக்கிறீர் ஆண்டவரே, புதுபலனால் நிரப்புகிறீர் ஆண்டவரே, அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தருடைய வல்லமை உம்முடைய பிள்ளைகள் மேல்,
3: இப்போது இறங்கி கொண்டிருப்பதற்காக க்ளோரி, புது பலன். ஓ மகாலாபா, எல்லா இரத்த கட்டுகள், எல்லா இரத்த சம்பந்தமான வியாதிகள் இயேசுவின் நாமத்தினாலே சரீரங்களை விட்டு ஆண்டவரே சரீரங்களை வெளியே வருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி. ஒரு புது பலனை சரீரத்திலே கொடுக்கிறீர் ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நன்றி ஆண்டவரே.

0: ஹலேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஹலேலூயா. கர்த்தர் உங்களுக்கு புது பலனை தந்து கொண்டிருக்கிறார். ஆமென். கைகள் கால்களிலே ஒரு புதிய பலனை கர்த்தர் தந்து விட்டார். வேதத்தை திருப்புங்கள், ரோமர் 12 அதிகாரம், ரோமர் எழுதின நிருபம் 12:2 சகோதரன் வாசிப்பாங்க, நீங்க அதை கவனமாய் கேட்க வேண்டும்.
1: ரோமன், இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று
0: மனம் புதிதாக
2: Recording in progress.

0: ക്രൈസ്തവ സ്രാജനി,
1: പ്രൈസ് ദ ലോർഡ് ബ്രദർ മഹേന്ദ്രൻ, ഗോഡ് ബ്ലെസ് യു. ആമേൻ, ആമേൻ, ആമേൻ. എല്ലാവരും എങ്ങളോട് വന്ന് ഇന്ന് നേരം നിത്യ വെളിച്ചത്തിൻ പകുതിയിൽ, സംഗമം ഒളിപരപ്പിൻ പകുതിയിൽ വന്ന് നിത്യ വെളിച്ചത്തുടൻ അണയ്ந்திருக்கும் എല്ലാവർക്കും எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். சேர்ந்திருக்கும் எல்லா நேயர்களுக்கும் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அவர் உங்களுடன் உங்களை கரம் பிடித்து உங்களை நடத்துகிறார். ஒரு சிறிய ஜபத்துடன் நாங்கள் ஆரம்பிப்போம். ஃபாதர், வி தேங்க் யூ லார்ட் அட் திஸ் டைம். ஃபாதர், ஈவன் அஸ் வி கம் இன் டு யுவர் வெரி பிரசன்ஸ் லார்ட், யூ ஹோல்ட் அவர் ஹேண்ட்ஸ் அண்ட் யூ வாக் வித் அஸ் லார்ட். வி லிவ் அண்ட் மூவ் அண்ட் ஹேவ் அவர் பீயிங் இன் யூ லார்ட். ஸோ வி தேங்க் யூ லார்ட், ஈவன் அஸ் வி லார்ட் ஜீசஸ் walk in you and move, Lord, and just the way you have said, Lord, that your Holy Spirit is now emanating into the nations of the world, Lord, as Nithya Valicham is broadcasting at this moment, Lord, along with Sangamam Radio Gospel, joining with 97 other stations, Lord, that you have given us favor with, Lord. That blessing is resting upon each and every station that is now being casting their network, Lord, to going into the places and countries they are representing, Lord. So we thank you for that, Lord. Even as we, Lord Jesus, remember today, Lord, on usually on a Wednesday and Thursday, where Sister Subha Ilongo, who comes and does the hosting, Lord, we remember her. Even as I would like to also pray for her and her family, as she has her mother has passed away, and we would like to remember her and her family at this time and pray and ask the Lord to cover all of them under his precious blood. Even if they know the Lord or do not know the Lord, this might be the time that the Lord can move and work in their hearts and lives and bring them closer to him and let them find him and know him as their Lord and their Savior as well. So we thank you, Lord Jesus, that you would put your beautiful loving arm and your grace, Lord Jesus, to sustain them at this time, Lord, at this time of grieving, Lord. So we thank you in Jesus' name. Now we also, Lord, bring, Lord, the rest of the program into your hands, Lord, and that you may, Lord Jesus, bring every one of them as they are, Lord, the handmaidens and all the rest of them, Lord, the pastors that are lined up, Lord, to come and bring forth the word, Lord, that it would turn out to be a much of the blessing, Lord, that you have, Lord, always, Lord Jesus, broadcasting it to many nations, Lord, in bringing them all into the knowledge of your salvation. We give them all to you in the name of Jesus. This is the day that the Lord has made. Let us rejoice and be glad in it, no matter what our circumstances are. Lord, we thank you, Lord, because you are with us. You are holding our hands. And when you are at our right hand, they are our pleasures forevermore. That is your word. In Jesus' name, amen. செல்லும் முதல் ஒரு அந்த நிரலை நான் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறேன். முதலாவதாக நாங்கள் பிரதர் மகேந்திரன் ஆரம்ப ஜபத்தை எடுத்து ஒரு நன்றாக அவர் எப்பொழுதும் ஆராதனை செய்து அத்துடன் நன்றாக ஜபிப்பார். அதை நாங்கள் முதல் அவருடன் உங்களுக்கு வந்து செலுத்துவோம். அதற்கப்புறம் அப்பாடு நான் சிஸ்டர் அஞ்சினி அலங்காரமணி திங்கக்கிழமையில் நான் ஆங்கிலத்திலும் தமிழிலும் நடத்துகிறேன். தொகுப்பாளினியா இருந்து இன்றைக்கும் நான் சிஸ்டர் சுபா இல்லாதபடியால் இன்றைக்கும் அதை நடத்துகிறேன் என்றபடியால் நான் ஆங்கிலத்திலே தான் ஒரு சிறிய டிவோஷனல் தேவ தியானத்தை கொண்டு வருவேன். அதைத் தொடர்ந்து சிஸ்டர் டாலி கூடியவர்களுக்காக ஜபிப்பார். அதற்கப்பாடு நான் கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்களுக்காகவும் ஜெபிப்பேன். முதலாவதாக அதை தொடர்ந்து சிஸ்டர் 7:30 சரியாக 7:30 நாங்கள் எனக்கொத்தாசை வெறும் பர்வதங்களுக்கு என் கண்களை ஏறெடுப்பேன் என்று சொல்லி அந்த பகுதியில் ஒரு 1:30 நாங்கள் ஜெபிப்போம். உங்களுக்குள்ள விண்ணப்பங்களை நீங்கள் சங்கமம் காஸ்பல் ரேடியோவுக்கு அனுப்பி வைத்தீர்கள் என்றால் அந்த விண்ணப்பங்களுக்காகவும் நாங்கள் ஜெபிப்போம். இப்பொழுது நாங்கள் 2வது பகுதியில் எங்களுக்கு 3 பேர் இருக்கிறார்கள் இன்றைக்கு வார்த்தையை கொண்டு வருவதற்கு. முதலாவதாக சிஸ்டர் எஸ்தர் பிரெண்டா அவருடைய முதலாவது வார்த்தையை கொண்டு வருவார். 2வதாக பாஸ்டர் வெங்கட் யுனைடெட் ஸ்டேட்ஸ்லேருந்து வந்து அவருடைய வார்த்தையை கொண்டு வருவார். 3வதாக பாஸ்டர் ஆண்டன் ராசநாயம் ஸ்காப்ரோ ஆன்டேரியோவில் இருந்து அவருடைய வார்த்தையையும் கொண்டு வருவார். முதலாவதாக நாங்கள் இப்பொழுது பிரதர் மகேந்திரனை அழைக்கப் போகிறோம். அவர் வந்து ஆராதனையையும் ஜபம் ஆராதனைகளையும் செலுத்தி எங்களை அந்த ஆசீர்வாதத்துக்குள் கொண்டு வருவார். பிரதர் மகேந்திரன்.
0: ஆமேன், ஆமேன், ஆமேன், ஆமேன். ஜபம் பண்ணுவோம். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, சங்கம்மா வானொலியின் நித்திய வளர்ச்சி நிகழ்ச்சியிலே இன்றைய நாளே ஒரு ஆரம்ப ஜபம் எடுத்து உங்கள் நாமத்தை நோக்கி பார்க்க கிருபை செய்த ராஜா அந்த கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவர். தேவனே, இந்த நாளிலும் இந்த நித்திய வளர்ச்சி நிகழ்ச்சியை தொடக்கம் முதல் முடியும் வரை உமது ஆணிபாந்த கரத்தால் ஆசீர்வைத்து எந்த வித தடைகளும் வராது சாமி, நீர் இந்த நிகழ்ச்சியை நடத்த வேண்டுமாக வச்சிருக்கு. பரிசுத்த ஆவியானவரே, உம்மாலே முடியாத காரியம் ஒன்றும் இல்லை, நீரே இந்த நிகழ்ச்சியை நடத்த வேண்டுமாக செபிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை அநேகர் கேட்டு நீராணுண்ணியான தெய்வம் அந்த ஒன்றான மெய்தேவனை கண்டுகொள்ள நீ கிருபை செய்ய வேண்டுமாக செபிக்கிறேன் சுவாமி. இன்றைய நாளே துதிக்கிற பிள்ளைகள், ஆராதிக்கிற பிள்ளைகள், பாடல் பாடுற பிள்ளைகள், வேதத்தியாதி நடத்துகிற பிள்ளைகள், அது மட்டுமல்ல தெய்வ செய்து கொடுக்கிற ஒவ்வொரு தேவதாசரையும் நீர் என்று ஆசீர்வதித்து நீர் வழிநடத்த வேண்டுமாக செபிக்கிறேன். இந்த சங்கமா வானொலி நடத்துகின்ற லிஸ் பிரதர் சிஸ்டர் ரீட்டா குடும்பங்கள், பிள்ளைகள், பெருப்புகள் அனைத்தையும் ஆசீர்வதித்து நீர் வழிநடத்த வேண்டுமாக செபிக்கிறேன். ஐயா, இந்த நிகழ்ச்சி மறு ஒழிப்பிலே போகும் பொழுது அநேகர் கேட்டு ஆசீர்வதித்து பெற்றுக்கொள்ள நீர் கிருபை செய்ய வேண்டுமாக செபிக்கிறேன். ஆண்டவரே, வாக்கு தந்த தேவனே, வாக்கு மாறாத தெய்வமே, நேற்றும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் எங்களுடன் கூட இருப்பேன் என்று சொன்னவரே, நீர் எங்களோடு கூட இருக்கிற சுவாமி, அந்த கிருபைக்கானே வாக்கு தத்தம் தந்த தேவ நீராண்டு, ஐயா வாக்கு மாறாத தேவ நீராண்டவரே, கர்த்தர் நித்தமும் வழி நடத்தி மகா வறட்சியான காலங்களுடன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளின் நினமுள்ளதாக்குவார். நிற்பாசான தோட்டத்தப்படுவோம், வற்றாத நீரட்டப்படுவோம் இருப்பா என்று வாக்கு தந்து தந்தவர் நீராண்டவரே, பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் என் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சாயம் பண்ணுவேன், நீதியின் வழக்கத்தால் உன்னை தாங்குவேன் என்று வாக்குத்தத்தை இந்த தேவனே, இந்த வாக்குத்தத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம், உண்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. இன்றைய நாளை ஒரு பிரசன்னம், ஒரு வல்லமை இந்த இடத்துல இறங்கட்டும். சங்கம வானொலியை பிரசங்கத்தால் மூடும், நிரப்பும் ஆண்டவர்.

0: ரிப்பேன் ஆண்டவரே, நாங்கள் ஒன்று சேர்ந்து உம்மை துதித்து ஆராதித்து பாடி மகிழ நீருமது பிரசன்னத்தை ஊற்றுகிறது. இன்றைய நிகழ்ச்சியை ஆசீர்வாதமாக மாற்றுகிறது. தேவ செய்திகள் கொடுக்கும் பொழுது அந்த தேவ செய்தி கருக்குள்ள பட்டயமாக இருளான தேசங்களுக்கு ஊடுருவ செல்ல நீ கிருவ செய்து தொடர்ந்து வரும் ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் நீ ஆசீர்வதித்து வழிநடத்த எல்லாமல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே, ஆமென்.
1: ஆமேன், ஆமேன். நன்றாக ஜெபித்தீர்கள், நன்றாக பாடினீர்கள். கத்தர் உங்களுக்கும் ஏற்ற பாட்டுகளை ஏற்றுறதுக்கு ஒரு நல்ல தாளந்தை கொடுத்திருக்கிறார், அதுக்கும் கத்தருக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ, காட் பிளெஸ் யூ பிரதர் மகேந்திரன். அடுத்ததாக நாங்கள் சிஸ்டர் டாலியை அழைக்கப் போகிறோம், அவர் வந்து ஊழியர்களுக்காக ஜெபிப்பார். சிஸ்டர் டாலி.

உயிருள்ள தேவன் அப்பா, நீ உயிரோடு எழுந்தவர் அப்பா. நீங்க மரணத்துல இருந்து எழுந்து அந்த ஜீவனை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கொடுத்த அந்த பரிசுத்தமான ஆவிக்கு நான் நன்றி செலுத்துறேன் அப்பா. வேற போற ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன், உங்களோட சித்தத்தின்படி நடப்பதற்கு ஆண்டவரே அப்பா. இன்னும் அதிகமாக உங்களுக்குள்ள நாங்க அமர்ந்திருந்து உங்களோட சத்தத்தை கேட்பதற்கு அப்பா, எங்களை இன்னும் அதிகமாக உங்களோட கரத்தில் வைத்து எங்களை புடனிடும்படியாக ஜபிக்கிறேன். வேறவர்களை ஆசீர்வதிங்க, உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க, அபிஷேகத்தினால நிரப்பி, ஜெப ஆவியின் மூலமாக நிரப்பி, அதிகமாக உங்களுடைய அன்புல நிலைத்து இருப்பதற்கு. நீங்க அன்பு கூர்ந்தது போல நாங்களும் ஒருவருக்கு ஒருவர் அன்பு கூர்ந்து உங்களுடைய அன்பிலே நிலைத்திருப்பதற்கு யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களுடைய நாமம் மட்டுமே மகிமைப்பட வேண்டும் என்று கூறி சிறிய ஜெபத்தை சிறிய பாடலோட கர்த்தர் நாமத்தை உயர்த்தி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலமே பிதாவே நன்றி, இயேசுவின் நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன்.

0: வாழ்நாளெல்லாம் சோத்ரம். ஆமென் அப்பா, நீங்களே ஜெயம் கொடுக்கிறவர் ஆண்டவரே. அப்பா நீங்களே யுத்தத்தில் வல்லவர் ஆண்டவரே. அப்பா இந்த நேரமும் ஆண்டவரே ஒவ்வொரு ஊழியக்காரங்களுக்கும் ஒரு புதிதான பலனை உங்களுடைய அபிஷேகத்தை அனுப்பி யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களுடைய நாமத்தை மட்டுமே உயர்த்த தந்த மகா பிரதான அன்புக்கு நன்றி செலுத்தி யாவரையும் ஆசீர்வதித்து என்னை தாழ்த்தி ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம். என் இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
1: ஆமேன், ஆமேன். ஜெயம் கொடிக்கும் தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் தேவனுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றாக பாடினீர்கள், நன்றாக ஜபித்தீர்கள். காட் பிளெஸ் யூ சிஸ்டர் டாலி.
0: Amen. God
1: இப்பொழுது
0: bless you
1: நான்
0: too.
1: காட் பிளெஸ் யூ இப்பொழுது நான் கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்களுக்காக ஜபிக்க போகிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ லார்ட். வி ஆர் எவர் சோ தேங்க்ஃபுல் லார்ட். வி ஆர் எவர் சோ தேங்க்ஃபுல் ஃப்ரம் த வெரி பாட்டம் ஆஃப் அவர் ஹார்ட்ஸ் லார்ட். Because you are the one Lord who made it all happen. There's nothing, Lord Jesus, that we

ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா, நன்றி நன்றி நன்றி நன்றி. ஜீவ தண்ணீராய் பெருக செய்கிறவரே, ஜீவ நீரூற்றா இருக்கிறவரே அப்பா, உங்களுக்கு நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. ஹாலேலூயா. சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம்.

ஹல்லேலூயா. ஆண்டவரே, சூத்திரம் ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதிக்கிறவர், எங்களை நடத்தி வருகிற எங்கள் தேவனே அப்பா, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். துதிக்க பாத்திரராயிருக்கிறவர் எங்கள் தூயவர், எங்கள் துணையாளரே அப்பா. ஜீவன் அதிகமாக பெருக செய்கிற தெய்வமே, ஜீவன் உயிரூற்றா இருக்கிறவரே அப்பா, உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி நன்றி ஆண்டவரே. இந்த நாமம் ஒன்றே மகிமை நிறைந்த நாமம் ஆண்டவரே, இந்த நாமம் ஒன்றே மாட்சிமை நிறைந்த நாமம் ஆண்டவரே, அக்கினியான நாமம், கண்மலையான நாமம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. தேவனே சூத்திரம் பரிசுத்த தேவனே, தேவனே பரலோக தேவனே, மகிமைக்கு பாத்திரராயிருக்கிறவரே, மாட்சிமை நிறைந்த தேவனே. ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா. கர்த்தருடைய ஆவியானவரே சூத்திரம், கர்த்தருடைய ஆவியானவரே சூத்திரம், அற்புதங்களை செய்கிற ஆவியானவரே சூத்திரம் சூத்திரம் சூத்திரம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்பவரே, எண்ணி முடியாத அதிசயங்களை செய்பவரே, ஆராய்ந்து முடியாத அற்புதங்களை செய்பவரே, கிருபை நிறைந்த தேவனே, மாட்சிமை நிறைந்த தேவனே சூத்திரம் சூத்திரம் சூத்திரம். ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா. ஆண்டவரே, நீர் நடத்தி வந்த வழிகள் ஒவ்வொன்றுக்கு நன்றி பிதாவே, நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. இயேசுவே, கூடி கூடி கூடி கூடி ஸ்தோத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம். அப்பா, மதன் முகன் நோக்கி பார்க்கிறவர்கள் பிரகாசம் அடைவார்கள் ஆண்டவரே. ஓ, மது முகன் நோக்கி பார்க்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை அல்லவோ ஆண்டவரே. நீ நல்லவர் நல்லவர் நல்லவர் நல்லவர் நல்லவர். ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா. எங்கள் மறைவிடமா இருக்கிற எங்கள் ஜீவ தண்ணீரே சூத்திரம் சூத்திரம். கத்தாவே, உங்களை துதிக்கிறோம். நாங்கள் கூப்பிட்ட வேலைகள் எல்லாம் ஆவியானவரே ஆமென்றும் ஆமேன் என்றும் எங்களுக்கு பதிலை கட்டளையிடுகிறவரே. ஹாலேலூயா சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம். நன்றி நன்றி நன்றி.

0: ஆண்டவரே, இந்த நேரத்துல நீங்கள் அக்கினி மயமா இறங்கி வாருங்க பரலோக தேவனே. ஆண்டவரே நீங்கள் இணைந்து வாருங்க. இயேசு சுவாமி துதிகளின் மத்தியில் அசைவாடுகிறவரே அப்பா, இந்த நினைப்பை நம்முடைய ரத்தத்தினால மூடுகிறோம், தேவ பிரசன்னத்தினால மூடுகிறோம், அபிஷேகத்தினால மூடுகிறோம். தொடக்கத்திலிருந்து முடிவு வரையும் கர்த்தருடைய ஆவியானவர் மகிமைப்படுத்துங்க, மகிமைப்படுத்துங்க ஆண்டவரே. ஒவ்வொருதரும் ஜெபிக்கிற ஒரு ஜெப அக்னிய ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீர் ஆளுகை செய்ய, நீர் வழி நடத்து. கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர். ஓ உம்முடைய மகிமை ஆண்டவரே அப்பா, இந்த நினைப்பில இருக்க ஒவ்வொருதரோடும் ஆவியானவர் இடைபடுங்க ஆண்டவரே அப்பா. இந்த சங்கம மொழிபெற கூடாக தேவாக்கி ஞானவர் நீங்கள் பெருகிட வேணும். அற்புதம் செய்யுங்க, அநேகருக்கு ஆசீர்வாதமாய் பிரகாசிக்க பண்ணுங்க ஆண்டவர். மூடுகிறோம் இதில் இணைந்திருக்கிறதரோடும் கூட இருங்க. விசுவாசமாய் மகேந்திரன் பிரதரோடு கூட இருங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தை குழப்பு கொடுத்து செபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். நன்றி சிஸ்டர் கவி கவிந்தா, நன்றாக துதி ஆராதனையை செலுத்தினீர்கள். காட் பிளஸ் யூ. இப்பொழுது நாங்கள் எனக்கொத்தாசை வரும் பர்வதங்கத்தின் மேல் என் கண்களை ஏறெடுப்போம் என்ற பகுதியில் நிற்கிறோம். நாங்கள் இப்பொழுது முதலாவதாக நான் சிஸ்டர் டாலியை அழைக்கிறேன். அவர் வந்து நேபாளியிலே நடந்திருக்கும் விஷயத்துக்கு அங்கே பெரிய ஒரு ஃபிளாஷ் ஃப்ளட்ஸ் என்று சொல்லி அங்கே நடைபெறுகிறது. இத்தனையோ பேர் அவருடைய அழிந்து போனார்கள். அவங்களுடைய ஜீவனை அந்த ஃப்ளட்டிங் அதில் போய்விட்டது. ரெண்டு படியால் அந்த சனத்துக்காக நீங்கள் ஜபியுங்கள் சிஸ்டர் டாலி.
2: நன்றி, நன்றி எஸ் ஏ, நன்றி அப்பா. ஆமீன். ஆண்டவரே, அழிவுகள் ஒவ்வொரு பக்கமாக நடந்துட்டுருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க ஐயா. அப்பா, நீங்கள் நல்ல தகப்பன் ஆண்டவரே. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தகப்பன் ஐயா. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே, அந்த அழிந்து போன மக்கள்கள் ஆண்டவரே, திடீரென்று நடந்த அந்த ஆபத்தான நேரங்களில் அப்பா, இப்பொழுது அவர்களை கண்ணோக்கி பார்க்கும்படியாக ஜெபிக்கிறார் அப்பா. அவர்களுடைய கண்ணீர்களை துடை ஆண்டவரே, அவர்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுத்து, அவர்களுக்கு ஆண்டவர் ஒரு புதிதான ஜீவியத்தை அவங்க பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவரே இந்த நிமிடம் ஆண்டவரே, அவர்களுக்கு ஒரு ஆறுதலின் தகப்பனே, உங்களுடைய சமாதானத்தை அவர்களுக்கு கட்டளின்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. அழிந்து போன ஆத்மாக்களை எத்தனையோ பேர் ஆண்டவரே, அங்கும் இங்கும் ஆண்டவரே, எங்கு அலைவது எங்கு போவது என்று தெரியாமக்கு இருக்கிற அந்த ஆத்மாக்கள் ஆண்டவரே, அந்த ஜனங்களுக்கு ஆண்டவரே உங்களோட கிருபையை கொடுத்து அவர்களை வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. சிங்க வாயில் ஆண்டவரே, நீரப்பா விடுதலாக்கின தகப்பனை, இப்பொழுதும் ஆண்டவரே அவர்கள மத்தியில் இருந்து அவங்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுத்து அவர்களை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டென்று மடிய செய்தியர் உம்மால் ஆகும், ஒரு வார்த்தை சொன்னால் போகும் அப்பா. இப்பொழுதும் ஆண்டவரே உங்களோட வார்த்தையின் மூலமாக நான் சுகமானேன், உங்களோட வார்த்தையின் மூலமாக அப்பா. ஒரு ஒரு டேப்லெட் என்ற தோட்டில் முடியாமல் இருக்கும் பொழுது அந்த உங்களோட வார்த்தையின் மூலமாக நீதன் தங்கம் வானொலியில ஜெபித்து கொண்டிருந்த ஒவ்வொரு ஊழியக்காரங்களுட வல்லமையை கேட்டு இன்று எனக்கு ஜெபிக்க கூடியதாக நீங்க உங்களோட வல்லமையை தெரியப்படுத்தி உங்களுக்கு நிலைநிற்றி வைப்பை நிலை நிறுத்தி இருப்பதற்கு தந்த கிருபைக்கு நன்றி. அதே தேவன், அதே அற்புதம் செய்கிற தகப்பனை உங்களால மூடியும் அப்பா. ஏன் கோடி எங்களுக்கு கோடி கோடி வெற்றிகளை கொடுக்கிற தகப்பனே, உங்களால மட்டும்தான் அந்த ஜெயம் கொடுக்க முடியும் அப்பா. அப்பா, அற்புதம் செய்பவர் அகிலம் படைத்த யுத்தத்தில் வல்லவர் அப்பா. நீங்க அப்பா உங்களுடைய யுத்தத்துல நீங்க தான் வல்லவராயிருந்து எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற உங்களுடைய வெற்றிகளுக்கு நன்றி செலுத்துறேன். இப்பொழுது ஆண்டவர், இந்த மக்கள் அழிந்து போகாத வண்ணமாக இந்த நேரத்தில் ஆண்டவரே அப்பா, இந்த ஆத்மா தாவங்களை கொடுத்து அங்கோரு ஊழியக்காரர்களை எழுப்பி அவர்களுக்கு ஆண்டவரே ஆறுதலை அடுத்து அனுப்பி அவர்களை அவர்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. உங்க நீதியின் கரத்தினால தாங்கி நடத்துறவரே கத்தாரே, உங்களுடைய பலனை மட்டும் அவங்களுக்கு கொடுத்து அந்த பலவீன நேரத்துல அவங்களுக்கு ஒரு புதிதான பலனையும் சத்துவத்தையும் கொடுத்து அவர்களை இன்னும் அதிகமாக ஆண்டவரே உங்களை அறிந்து கொள்வதற்காக இந்த கடைசி காலத்தில் ஆண்டவரே உங்களுக்குள்ள இருக்கிற பலன், இந்த உலகத்தில் உள்ளவர்களுக்கு உலகத்தில் இருக்கிற அந்த அந்த அந்த அந்த உலகத்தில் உள்ள அந்த பாவங்களையும் செய்து கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட அன்பு இல்லாதமைக்கு ஆண்டவரே உலகத்துக்கேற்றபடி ஜீவிக்காமைக்கு அப்பா உங்களுக்குரியவர்களாக இந்த ஜனங்களை மாற்றும்படியாக ஜபிக்கிறேன். அப்பா நீங்க இரக்கமுள்ளவரே, தயவு நிறைந்தவரே, அவர்களை அப்பா இன்னும் அதிகமாக நேசித்து அவர்களை உங்கள் அண்டையில் இழுக்கும்படியாக ஜபிக்கிறேன். அப்பா என்ன விதமான நேரமா இருந்தாலும் நீங்க எங்கள் ஜபங்களுக்கு பதில் கொடுக்கிற தகப்பன், அதுக்காண்டி கோடி கோடி நன்றி அப்பா. அப்பா மனுஷரின் அப்பா மிஷனரிகளை அனுப்பி ஆண்டவரே ஊழியங்களை செய்வதற்கு உங்களால் தான் முடியும். அப்பா நீங்கள் தான் ஆண்டவரே எங்களுக்கு அன்பு நிறைந்த தகப்பனாக இருந்து யாவருக்கும் ஒரு பெரிதான அற்புதத்தை செய்து வழிநடத்தும்படியாக ஜபிக்கிறேன். அப்பா உங்கள் சித்தத்தின்படி நடத்துங்க. இந்த நாட்டில் ஒரு சமாதானத்தை கொடுத்து யாவரையும் வழிநடத்தும்படியாக ஜபிக்கிறேன். அப்பா என் ஆத்மாவே, தேவனையே நாங்கள் நோக்கி அமர்ந்திருக்கும் பொழுது நாங்கள் நம்புகிறது அவராலே வரும், அவரது சித்தத்தின்படி வரும். ஆனப்படியே நாங்கள் எதுக்கு ஜபிக்கிறோமோ அப்பா ஏனோ தானோ என்று ஜபிக்காமைக்கு தேவ பயத்தோடு அவரோட வார்த்தையில எவ்வளையோ ஜீவன் உள்ளது என்று நினைத்து ஆண்டவரே உங்களுடைய நிறை அந்த உங்களுடைய அன்பின் கரங்கள் மூலமாக இவங்களுக்கு உங்களோட ஜீவனின் சமாதானத்தை கட்டளையின்படியாக ஜபிக்கிறேன். யாவரையும் ஆசீர்வதிங்க, உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. முதலாவது அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடும் பொழுது கர்த்தர் நாங்கள் கேட்கறதுக்கு அதிகமாக எங்களுக்கு விடுதலை கொடுக்க வல்லவராயிருக்க அதிகமாக கொடுக்க வல்லவராயிருக்கிறார். அப்படியே அவருடைய நாமத்துக்கு மற்ற அவருடைய மகிமை எல்லா கன மகிமையும் அவருக்கே கொடுத்து யாவருக்கும் ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். நன்றி சிஸ்டர் டாலி. அடுத்ததாக நான் பிரதர் மகேந்திரனை அழைக்கப் போகிறேன். அவர் வந்து நாங்கள் எப்பொழுதும் அடுத்த மற்ற நாடுகளுக்காகத்தான் ஜெபிப்போம். எப்பொழுதுமே நாங்கள் இந்த பகுதியில் மற்ற நாடுகளுக்காக ஜெபிப்போம். ஆனால் இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய நாட்டுக்கும் யுஎஸ்ஏவுக்கும் ஒரு எங்களுடைய கண்டம் நார்த் அமெரிக்கன் கண்டம் நார்த் அமெரிக்கன் கான்டினென்ட் என்று சொல்லி எங்களுடைய நாட்டுக்கு நாங்கள் இந்த 50% டெரிஃபால பெரிய ஒரு சங்கடம் எங்களுக்கு வரலாம் என்று சொல்லி பிஸ்னஸஸ் தொடக்கம் கேஸ் தொடக்கம் எல்லாமே சரியான பெரிய விஷயத்துக்குள்ள போய் இறங்கி நிறைய பிஸ்னஸஸ் கூட இழக்கிற அளவுக்கு பெரிய கஷ்டங்கள் வரலாம் என்று ஃபார்மர்ஸ்க்கு கூட பெரிய கஷ்டங்கள் வரலாம் என்று சொல்லி சொல்லி இருக்கிறார்கள் என்றபடியா பிரதர் மகேந்திரன் நீங்கள் தான் அதுக்கு நீங்கள் எங்களை கண்டத்துக்கும் யுஎஸ்ஏக்கும் சேர்த்து கனடாவுடன் எங்களுக்காக ஜெபிங்க. தேங்க்யூ.
3: ஆமே, ஆமே, ஜெபம் பண்ணும். அன்பான பரலோக தாப்பனே சுவாமி, சங்கமா வானொலி நித்திய வளர்ச்சி நிகழ்ச்சியிலே ஒரு விண்ணப்ப ஜபத்தை எடுக்க எனக்கு கிருபை செய்தீரே, அந்த கிருபைக்கு அவனுக்கு நன்றி ஆண்டோறேன். இன்றைய நாட்களிலே எல்லா தேசங்களிலும் பலவிதமான பிரச்சனைகள் வந்த போதும் கத்தாவே, தச்சம் கனடா தேசத்துக்கும் அமெரிக்கா தேசத்துக்கும் முன்பு இரு தேசமும் ஒன்றிணைந்து செயல்பட்ட தேசம் ஆண்டோறேன். இந்த சத்துருவானனுடைய திட்டத்தால் ஆண்டோரே இந்த தேசத்திலே அநேக பிரச்சனையை கொண்டு வந்து கொடுத்து வாழும் மக்களுக்கு ஆண்டவரே பிரச்சனை கொடுக்குற நேரம் சுவாமி. ஐயா இந்த நேரத்தில் அமெரிக்கா கனடா தேசத்துக்கு ஒரு சமாதானத்தை கட்டளை கொடுக்க வேண்டுமாக செபிக்கு. நீதான் சமாதானத்தின் தேவன், உம்மாலே தான் ஆண்டவரே சமாதானத்தை கொடுக்க வேண்டும். ஐயா இந்த 50% வரி கொடுக்கும் பொழுது சுவாமி பாமர மக்கள் நடுத்தர மக்கள் எவ்வளவோ கஷ்டத்துக்குள்ளே தள்ளப்படுவாள் சுவாமி. ஐயா வீட்டு மோர்கேஜ் ஒருபுறம், பிள்ளையோட சிலவரம் எல்லாம் தாங்க முடியாமல் ஒரு தவிக்கிற கட்டத்தில் இருக்கும் எங்கள சுவாமி, நீர் ஒரு விசை நெந்தரல வேண்டுமாக செபிக்கிறேன். இந்த நாடலுக்குள்ள ஒரு சமாதானத்தை கற்று கொடுக்க வேண்டுமாக செபிக்கிறேன் ராஜா. இந்த 50% என்பது ஆண்டவரே ஐயா ஈரான் தேசத்துக்கு $2,000 மாறுபட்டிருக்கிற சுவாமி, அதுக்காக நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி இந்த சம்பவத்தை கத்தாவே நீர் ஒரு விசை நேந்தரல வேண்டுமாக ஜெபிக்கிறேன். நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, எங்கள் ஜெபத்துக்கெல்லாம் பதில் கொடுக்கிற தேவன். இந்த சங்கம வானொலியிலே நித்திய வளர்ச்சி நேரத்திலே சனி ஞாயிற்றுக்கு நடக்கிற உபவாச ஜெபத்திலே ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் பதில் கொடுக்கிற தேவனே, நாங்கள் ஒன்றிணைந்து கண்ணீரோடு பார்த்தபடியிலே வந்து ஜெபிக்கிறோம். இந்த கனடா அமெரிக்க அந்த டீலை கத்தாவே நீர் ஒரு விசை நேர்ந்தாலே அதை காட்சி பண்ண வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சாமி. அநேக பிரச்சனை சுவாமி, வர்த்தகர்கள் வியாபாரிகளுக்கு பிரச்சனை சுவாமி, நாட்டுக்கு நாடு பிரச்சனை சுவாமி, இறக்குமதி டேக்ஸ் அது ஒரு பிரச்சனை சுவாமி, விலைகள் எல்லாம் கூடும்போது சுவாமி சாப்பாடுகள், பொருளாதார சாப்பாட்டு விலைகள், குடுவுடைய குடும்ப சுவாமி மிகவும் கஷ்டத்திலே தள்ள நேரம் வந்திருக்க சுவாமி. இந்த நேரத்திலே உமது பாதப்படியிலே வந்திருக்கிறேன் ராஜா. நீதான் ஒரு சமாதானத்தை ஒரு சொல்யூஷனையும் கொண்டு வர வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. உமது உமது நாடானவர் அமெரிக்கா, கனடா, உண்மை நோக்கி பார்க்கிற நாடானவர், உண்மை துதிக்கிற நாடானவர். இந்த அமெரிக்கா பணத்தில் சுவாமி உமது வார்த்தைகள் பொடிக்கப்பட்டிருக்கிற சுவாமி. கனடா தேசத்துக்காகவும் யுஎஸ்ஏக்காகவும் வருகிறேன் சுவாமி. நீ இரு தேசத்துக்கு ஒருங்குபாலம் ஒரு பாலத்தை நீ அமைக்க வேண்டுமாக ஜெபிக்கும், ஒரு சமாதானத்தை கற்றெடுக்க வேண்டுமாக ஜெபிக்கும். இந்த வரியை, இந்த 50% வரியை நீ விளக்க வேண்டுமாக ஜெபிக்கும். உமால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே, உண்மையை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஐயா, டீசல், பெட்ரோல், கேஸ் எல்லாம் சரியான விலை ஏறும்போது சுவாமி எங்களால் வாகனம் ஓட்ட முடியாது சுவாமி. அது மட்டுமில்ல, இந்த பொருளாதார செலவுகள் கூடிக்கொண்டு போகும்போது சுவாமி, ஐயா நான் அநேக கஷ்டத்துக்குள்ளே தள்ளப்படே போகிறோம் சுவாமி. நான் நம்முது பிள்ளைகள் ஆண்டவரே, என் ஜனங்கள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதில்லை என்று சொன்ன தேவநீர் ஆண்டவரே, நாங்கள் வெக்கப்பட்டு போகாதபடி இந்த ரெண்டு நாடுகளுக்கும் இடையே ஒரு சமாதானத்தை கட்டில எடுத்து இந்த 50% வரியை நீ விளக்க வேண்டுமாக ஜெபிக்கிறோம். வேண்டாம் ராசா, எங்கள் ஒற்றுமை சமாதானம் தான் தேவை. ஐயா, நாட்டு மக்கள், கனடா மக்கள், அமெரிக்க தேச மக்கள், இந்த விசுவாசிகள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து பாடுபட்டு ஜபிக்கும் பொழுது ஜபத்தின் சத்தத்தை கேட்டு நீ பதில் கொடுக்கிறீர், சமாதம் கொடுக்கிறீர், ஆறுதலை கொடுக்கிற சாமி அதை கிருபைக்காது. தொடர்ந்து வரும் ஒவ்வொரு ஜபங்களே இந்த உனக்கு ஒத்தாசிரியரும் பர்வதங்களுக்கு நேராக நினைச்சிலே ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஜபங்களுக்கும் நீ பதில் கொடுக்க வேண்டும் என்று எல்லாமல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமே ஆமே
1: ஆமேன், ஆமேன். நன்றாக ஜபித்தீர்கள், பாரத்துடன் ஜபித்தீர்கள். கர்த்தர் எங்களுடைய ஜபத்தை கேட்டார் என்று நன்றாக நான் விசுவாசிக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ, காட் பிளெஸ் யூ பிரதர் மகேந்திரன். அடுத்ததாக நான் ஜபிக்க போகிறேன். கர்த்தர் எனக்கு மறு பாரத்தை போட்டிருக்கிறார். நாங்கள் மட்டும் இல்லை, இந்த உலகம் முழுக்க அந்த நாங்கள் அந்த டைம்ல இப்ப நாங்கள் நடக்கும் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பொறுத்த மட்டில் நாங்கள் போக போறோம். அது கடல் கத்தருட கையில இருக்கிறது என்றாலும் சனங்கள் இதால எப்படியாவது அது வந்து அவைகளையும் தாக்கும் என்று எங்களுக்கு அது தெரியும். அவர்கள் தான் கஷ்டப்படுவார்கள் என்றபடியா நான் ஒரு மனப்பாரத்தோட நான் அதுக்காக ஜபிக்க போகிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ மாஸ்டர் லார்ட். ஈவன் பிஃபோர் வி ஆஸ் யூ ஹவ் ஆஸ்ட் லார்ட் டு பிரிங் ஃபோர்த் லார்ட் பிரைசஸ் அண்ட் தேங்க்ஸ் கிவிங் பிஃபோர் யூ லார்ட், டிஸ்பைட் ஆஃப் அவர் சர்க்கம்ஸ்டான்சஸ், டிஸ்பைட் ஆஃப் வாட் த வேர்ல்ட் குட் பிகம் லார்ட். லார்ட் வி ஸ்டாண்ட் இன் த கேப் லார்ட் ஃபார் ஆல் ஃபைவ் கான்டினன்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் வேர் யூ புட் யுவர் பீப்புள் ஓ காட் மேட் இன் யுவர் இமேஜ் லார்ட் டு லிவ் லார்ட். தேர்ஃபோர் லார்ட் வி ப்ரே லார்ட் ஒன்லி த சர்ச் that has the power and the authority can stand in the gap and bring forth heaven down on earth. Let thy will be done on earth as it is in heaven, you said, Lord, that only the power that you have given forth, Lord, the power and the authority that you have given, like you said, I will build my church and the gates of hell shall not prevail against it, just like you said it, Lord, is the power that you have given to the church, is the power that you have given to the body of Christ, is the one, Lord, that is going to stand still and see the salvation of God, just like you have said it, to be still and know that I am God, just like you have said it, Lord Jesus, that all your promises are yea and amen in Christ Jesus. Therefore, we have nothing left. We have nothing left except the power and the authority of the kingdom power, the kingdom principles, the kingdom values to come and be instilled upon the face of this earth. And we are the ones that make that difference. We are the one that call it out in the name of Jesus Christ upon the face of this earth. Those, your spirit is right now moving, Lord, from Lord Jesus, province to province, upon Canada, upon the United States, Lord, every single state, and upon the lands, Lord, and upon the other four continents, Lord Jesus, every one of them, Lord, oh God, including the Asian continents, right from Lord Sri Lanka to India to all the little islands to everywhere else, Lord, oh God, and oriental countries, Lord, we remind every one of them, Lord, in the name of Jesus, that you would bring forth your love and peace and grace upon them, the Lord, especially, Lord, the ones that are already suffering, Lord, because of their wanting, Lord, their needs, Lord, because of being poor, Lord. Oh, Father, I pray, Lord, especially for the poor countries, that the people are already poor, the people that cannot afford, the people that are already, Lord, in a starving situation, Lord, only you can come down, show show forth your miraculous hand of love and grace and mercy. Turn every situation, oh God, no matter what the world says, no matter what the world offers, you are above all of that. You can come through with your grace and mercy, grace and mercy. Pour down your blessings, Lord, despite of our wickedness, despite of our sinfulness, Lord. When we stand in the gap and we pray as your children, we pray as your power and authority coming through your kingdom power, Lord, upon the earth, Lord. We can bring it in Elijah, so like in passions like we are, Lord. When he called out, Lord Jesus, it rained, Lord, oh God, because you heard his prayer and you blessed, Lord, with rain. And then he also called out for sun. Oh, Lord, if he could do all of that, even the stand was there, Lord, even the sun could stand still, Lord, according to the prayers that went on from the Old Testament. Now we are in the New Testament, Lord, having the Lord Jesus Christ on our side and paving through to the kingdom power to come on earth through his power and his strength and his spirit moving in and through us, so Lord. So we bring about, we, Lord, ask your power and grace to work, Lord. Lord, forgive us our sins, Lord, according to 2 Chronicles 7:14. I, Lord, always bring myself to remembrance, Lord, when I pray for the countries of the world. If my people who are called by my name humble themselves, turn from their wicked ways, seek my face, then will I hear from heaven. I will forgive their sins and I will heal their land. And I thank you, thank you, thank you, Lord. We stand in the gap. Ask you to forgive us our sins, Lord. Ask you, Lord, as we seek your face, Lord. And ask you, Lord, to forgive us, Lord Jesus. And we repent, Lord Jesus, on behalf of the people that you put, Lord, on this face of this earth, upon their lives, Lord, to come down, Lord, and bring forth your love and justice and peace, Lord. And bring forth, Lord Jesus, your mercy and grace. And bring them, Lord, into a place where they will enjoy your loving kindness, Lord, and your compassion, Lord, to give them food and grain at the right seasons, Lord. And Lord, I pray, Lord, that you would provide their needs, Lord, oh God, especially, Lord, in Sri Lanka and India and all the rest of the continents, Lord, where there is, Lord Jesus, people are still, Lord, in much need, Lord, in much wanting, Lord, that like you are our good shepherd, you said, Lord, that you shall not want. Lord, we are praying, Lord, standing upon your promises. All your promises are yea and amen in Christ Jesus. So I thank you, Lord, for all the European countries, Lord, where there are still, Lord, many European and Baltic countries, Lord, that are still in poor shape, Lord, in calamities and distresses, Lord, where they are calling out to you, Lord. Even, Lord, on other continents, Lord Jesus, African continent, Lord, our God, I give them to you. North Africa, South Africa, even, Lord Jesus, South America, Lord, and Australia. Father, all these continents, Lord, oh God, you will come down. Favor, favor, favor. We ask your favor and grace and mercy. We can only work with your love and grace and mercy alone, Lord, because you are a God of love and compassion. That is the only way out. There's nothing else left for us, Lord, but to call on upon you, Lord, with your love and grace and mercy, that you would come down and make a difference, Lord. Extend your love and care and mercy. Cover your people, oh God, with your grace and mercy, and bring them justice upon their lives, Lord. And I thank you for that. Thank you, Lord. You're extending your love and care. You're extending your time of even your return. It could be any time. You can come like a thief in the night, but your compassion is extending for the souls of your kingdom, so you can bring them much through the harvest that is going on, through the networks that we are sending forth, Lord, from Sangamam Radio Gospel to Nitya Valicham at this moment, with 97 stations going on into the nations of the world, to bring forth that justice and mercy that you will bring forth, Lord, and shine through, Lord, with your blessing upon us, I pray in Jesus' name. Amen and amen. Thank you, thank you, thank you, Lord. Praise you, praise you, praise you, Jesus. Hallelujah, hallelujah, hallelujah. இன்னொரு 5-6 நிமிடங்கள் இருக்கிறது. நான் என்னுடைய தேவ தியானத்தை இப்பொழுது நான் உங்களோட ஒரு 5 நிமிடத்துக்கு உங்களுடன் பகிர்ந்து விட்டு நாங்கள் முதலாவது செய்திக்குள் செல்லலாம். Thank you, Lord. What the Lord gave me for the devotional today is from Proverbs 22, verse 9, where it says that the gracious compassion of the Lord is to give, you know, the Lord sees his love and grace and compassion through your eyes, and he will give bread to the poor. So he sees your love and compassion through his eyes, coming through your eyes with your love and compassion. And he will give bread to the poor. And that means there is a, I want to compare this with a puddle and a pipeline. A puddle is something when you call it a puddle, when there is, you know, there's water, it gets stagnated and brackish and everything, you know, gets it blocked and it stays in one place. And that is called a puddle. But a pipeline is something that flows through. Nothing hinders it. It is an open pipeline. It just flows through. And it is a stream of water or anything, even the gas, is called the pipeline because it just flows through. And it is an open stream that just flows right through. And that is how I would like to compare our lives for a blessing. When the Lord blesses us, when the Lord has abundantly, you know, through the nations that he has sometimes, you know, the people have been so blessed. They have been, you know, enjoying his prosperity. And this is like between the puddle and the pipeline. This blessing, when the Lord blesses us, we can become a puddle or a pipeline. Why I am saying that is this puddle that the Lord has made it is not to be a blessing at all, because that is a way we hinder the blessing in our own lives, where we become selfish, where we become conceited in our own thinking for our selfish reasons. We cannot extend that blessings to others. So we stop our own blessings right at the crux of that very place, because it becomes a puddle. And the more you open up that blessing to flow through you, and you become that pipeline of a blessing to bless others, to take care of the needy, to feed the poor, to do justice and mercy, just like it says, you know, I do not covet even the fastings you pray and fast until you show justice and mercy. That shows that, you know, according to the Old Testament, that's what the true blessing from God is. When you want to show that blessing in and through us, it is a pipeline of blessing that will open up your channel that you become to bless others. Then you feed the poor, just like everybody have been praying for the wantings, for the needs, what the world is going to see happening. And it is all for the people that have been much more blessed than the ones that are needing, the ones that are poor and poverty stricken and in distress, in calamity. Open up yourselves, make yourselves that the flooding mercy to come through you and the compassion to flow through you, that this pipeline of blessing will not stop like a puddle, but flow through you, become a blessing that God has created to give you as a blessing, that you will be that blesser. No, not only receive the blessing, but you become that blesser. In return, you will bless others. That is the blessing God calls for. That is the blessing God blesses with, that you cannot stop it. It will continue to overflow and continue to be blessed by God, because you know, he will bless you abundantly. He will bless you to overflow, and that nothing that can stop it, because he sees you as a blesser. The more you send it out as a channel to go out of your life, to be given, to be shared, to be blessing the poor and sharing your riches with others, however small or big, it does not matter, according to the riches that the Lord has given to you. When you open yourself up, the Lord sees that. The Lord blesses you. You like the 10 talents. What did the Lord say? You know, up to the one talent. The person who had one talent had only buried and not made it, you know, extend and make it bigger. And the Lord said, because of the fact you did not, you know, others lent it and got more interest or whatever they did, you know, it prospered and enlarged. But here, that one talent he had buried, and the Lord had to chide him and say, because of that, I will take even the one talent you had, and I'm going to the person who extended and made it much more of a blessing. I'm going to give it to that person. So much is given, much is required, and that is what the blessing is about. We have to, when the Lord blesses us, become a blesser and become that pipeline, not a puddle, in Jesus' name. Thank you, Lord, for that word. இப்பொழுது நாங்கள் அடுத்ததாக முதலாவது செய்தியை எடுப்பதற்கு எங்களுக்கு எங்கள் மத்தியில் களையத்தில் வந்து நிற்கிறார் சிஸ்டர் பிரெண்டா அவர்கள். அவர்களை நாங்கள் இப்பொழுது அரவழைப்போம். சிஸ்டர் பிரெண்டா, பிரேஸ் தி லார்ட் சிஸ்டர், வாருங்கள் வந்து கர்த்தர் கொடுத்த வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்கள். காட் பிளெஸ் யூ.
4: கிருபைகள் நிறைந்தவரே நன்றி ராஜா, போதுமானவரே நன்றி ராஜா, புதுமைகளை செய்கிறவரே நன்றி ராஜா, ஆராதனைக்குரியவரே நன்றி ராஜா, ஆண்டவரே எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடித்தவரே உமை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் பரிகாரியே உமை நன்றியோடு துதிக்கிறோம், எங்கள் பிரதான ஆசாரியரே உமை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் பாவங்களை மன்னித்தவரே உமக்கு நன்றி அப்பா, ஆண்டவரே, இதோ எங்களுடைய பாவங்களுக்காக வேறொரு பலி இனி செலுத்தப்படுவது இல்லை என்று சொன்னீரே. ஆண்டவரே, எங்கள் பாவங்களை மன்னித்திரு, அதற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, பழுதற்ற பலியே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் ஆலோசனை கர்த்தரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்காக பரிந்து பேசுகிறவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, பழுதற்ற பலியே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். குற்ற நிவாரண பலியே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, ஆராதனைக்கு பிரியம் உள்ளவரே, ஆராதனையில் பிரியம் உள்ளவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, யெகோவா தேவனே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆபிரகாமின் தேவனே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். யாக்கோபின் தேவனே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் தேவனே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் முற்பிதாக்களின் தேவனே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்கிறவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, மாம்சமான யாவருடைய ஜெபத்தையும் கேட்கிறவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே நன்றி ராஜா, நன்றி ராஜா. யோ கண்ணின் மணி போல எங்களை காக்கிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நன்மைகளின் பிதாவே உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே நன்றி, நன்றி ராஜா, நன்றி ராஜா. இதோ உங்களுடைய சொந்த குமாரனை எங்களுக்காக கொடுத்தீரே ஆண்டவரே. உங்களுடைய உயிர்த்தெழுந்த வல்லமையினால எங்களுக்கு ஜீவனை கொடுத்தீரே ஆண்டவரே. சகலத்தையும் சத்துருடைய சகல கிரியைகளையும் மேற்கொள்ள அதிகாரத்தை தந்தீரே உமக்கு நன்றி அப்பா. வல்ல வாக்கு திட்டங்களை தந்தீரே, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. எங்கள் நாவிலை ஜீவனை தந்தீரே உமக்கு நன்றி அப்பா. இதோ வார்த்தையினாலே சகல நோய்களையும் விரட்டுகிற ஆண்டவரே, அந்த விசுவாசத்தையும் ஆண்டவரே, அந்த அதிகாரத்தையும் எங்களுக்கு கொடுத்தீரே உமை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஆவியானவரே நன்றி அப்பா, நன்றி அப்பா. தேற்ற வாழனே உமக்கு நன்றி அப்பா. அதிசய கர்த்தரே உமக்கு நன்றி. ஆலோசனை கர்த்தரே நன்றி அப்பா. நித்திய பிதாவே நன்றி ராஜா. சமாதான பிரபுவே உமை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, இதோ இந்த இடத்துல உங்களுடைய பிரசன்னத்தை வரவேற்கிறோம். இதோ உங்களுடைய பிரசன்னத்தினால வருகிற விடுதலை ஆண்டவர், இதோ எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் கிரியை செய்வதாக அப்பா. ஆண்டவரே, உங்களுடைய மகிமையின் பிரசன்னம் எங்களை மூடட்டும். இதோ இந்த காற்றலையில கேட்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் உங்களுடைய பிரசன்னம் உண்டாய் இருக்கும்படியாய் கேட்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, துதிகன மகிமை எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டு பெற்றுக் கொள்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். சங்கமம் வானொலியில் நித்திய வெளிச்சம் பகுதியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நாம் ஒவ்வொரு வாரமும் கர்த்தர் நம்முடைய பரிகாரியாய் இருக்கிறார். நாம் அவரே நம்மளுக்கு பரிகாரியாய் இருக்கிறார். நம்முடைய வியாதியை அவர் சிலுவையிலே அவருடைய தழும்புகள்